நேரம் 5:32 25:05. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தட்லானி ஆகியோர் குரலில் வேதாளம் திரைப்பட பாடல்.

ஒலித்த பாடலை பாடியது எஸ் ஜானகி அச்சானி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் என்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 26 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 11 நாள் செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மங்கள இசை.

0: ஒழுக்கம் உடையவர்களுக்கு வாய் தவறிக்கூட தீய ஒழுக்கம் விளைவிக்கும் சொற்கள் வருவதில்லை. குறள் எண் 139 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல்.
0: ஒழுக்கமுடையவர்களுக்கு வாய் தவறிக்கூட தீய ஒழுக்கம் விளைவிக்கும் சொற்கள் வருவதில்லை. குறள் எண் 139 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குபவர் பாவூர்ச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரியம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லதீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இதுவும் கடந்து போகும் என உணர வைத்த அனுபவம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 மணி திருநாடு பத்மநாபபுரம் அரண்மனை. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா. 1:00 நலம் தானா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரை அருவி. 8:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1970 வருடம் வந்த திரைப்படமும் அதன் பாடல்களும். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல்.

இதுக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30க்கு இலக்கிய சாரல், தோழியின் கூற்றாக குறுந்தொகை கூறும் கருத்துகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இதுவும் கடந்து போகும் என உணர வைத்த உங்களின் அனுபவங்களை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றையமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல, சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார் போல, பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல

0: எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விடுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில், தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டு கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. மனம் உறுதியானால் முடியாதது எதுவுமில்லை. சிறிய முன்னேற்றமும் பெரிய வெற்றியின் தொடக்கமே. ஆம், மனம் உறுதியானால் எதுவும் இல்லை. முடியாததென்று எதுவும் இல்லை. சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியின் தொடக்கமே. நிகழ்ச்சியில் எடுத்ததாக கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

0: பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை முன்னேற்றி செல்லும். ஆம், உங்கள் உயர்வுக்காக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை முன்னேற்றி செல்லும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஹேமா ஜான் குரலில். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாருக்கும் தெரியாது என்று எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். கால மாற்றத்தில் நிச்சயம் ஒரு நாள் அது வெளிவரும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக எல்லாரீஸ்வரி குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. திட்டமிடுவதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்கள் செயல் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தட்டும். நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூரியம் ஹனீஃபா குரலில்

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகளே, பகல் பொழுதில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணிலிருந்து நீர் ஆவியாவதை தடுக்க குறிப்பாக காய்கறிகள் மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் வேர்பரப்பில் காய்ந்த இலைகள், சருகுகள் அல்லது தென்னை மட்டைகள் போன்றவற்றை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மேலும் அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க முறையான வடிகால் வசதியை உறுதி செய்யவும். அவ்வப்போது பெய்யும் மழையின் இடையிடையே பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை இலைவழி தெளிப்பாக தெளிக்கலாம். தற்போது துவங்கியுள்ள ஆடி பட்டத்தில் பயர் வகை பயிர்கள் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் எல் நினோ விளைவு காரணமாக மழை இல்லாததால் வறட்சியை தாங்கி குறைந்த அளவு நீர் தேவைப்படும் உளுந்து மற்றும் பாசிப்பயறு போன்ற பயர் வகை பயிர்களை சாகுபடி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விதைப்பதற்கு முன் விதைகளை ட்ரைக்கோடெர்மா விரிடி மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற எதிர் உயிர் பூஞ்சாணம் மற்றும் பாக்டீரியா கொல்லியுடன் 1 கிலோ விதைக்கு தலா 10 கிராம் என்ற அளவு விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் வேர் அழுகல் நோய் வராமல் தடுத்து அதிக மகசூல் பெறலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் மகசூல் இழப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது. எனவே இதன் பாதிப்பை கட்டுப்படுத்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து அவற்றை கண்காணிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் மற்றும் புங்கம் எண்ணெய் ஆகியவை தலா 75 மில்லி லிட்டர் மற்றும் காதி சோப்பு திரவம் 20 மில்லி லிட்டர் வீதம் ஒரு டேங்கிற்கு கலந்து இலைவழி தெளிப்பாக தெளித்து கட்டுப்படுத்தலாம். கொய்யா மரங்களை தாக்கும் பூச்சிகளில் மாவு பூச்சிகள் முக்கியமானவையாகும். இவை தாவரங்களில் இருந்து சாறை உறிஞ்சி வாழ்கின்றன. குறிப்பாக ஈரப்பதம் மற்றும் வெப்பமான பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும். மாவு பூச்சிகள் கொய்யா மரங்களின் இலைகள், தண்டுகள் மற்றும் பழங்களில் படிந்து அவற்றை சேதப்படுத்தும். கொய்யா மரங்களில் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் 5 மில்லி பாத்திரம் கழுவும் திரவத்தை கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தெளிக்கவும். பூச்சிகள் மீண்டும் வருவதை தடுக்க அவ்வப்போது தொடர் இடைவேளையில் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கவும். மேலும் பாதி

0: பறிக்கப்பட்ட இலைகள், கிளைகள் மற்றும் பழங்களை அகற்றி அழிக்க வேண்டும். மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து காபி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடுடன் 10 மில்லி ஒட்டுப்பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் விதைகளின் பங்கு இன்றியமையாதது. விதைகள் நல்ல தரத்துடன் இருப்பது அவசியம். விதைகள் நல்ல தரத்துடன் இருந்தால் மட்டுமே உற்பத்தியில் 15% அதிகமான விளைச்சலுக்கு வழிவகுக்கும். நல்ல தரமான விதைகள் என்பது இன தூய்மை, புற தூய்மை, முளைப்பு திறன் மற்றும் ஈரப்பதம் பெற்றிருக்க வேண்டும். விதைகளை அதன் விதைப்பு காலம் வரும் வரை விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள் விதைகளை சேமித்து வைப்பது அவசியம். விதை சேமிப்பின் போது ஈரப்பதம் மிகவும் அவசியம். சரியான ஈரப்பதம் உள்ள விதைகள் பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதலின்றி நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க முடியும். ஒவ்வொரு பயிருக்கும் ஈரப்பத சதவீதம் மாறுபடும். நெல் அதிகபட்ச ஈரப்பதம் 13%, கம்பு கேழ்வரகிற்கு அதிகபட்ச ஈரப்பதம் 12%, உளுந்து பாசிப்பயிறு நிலக்கடலை 9% இருக்க வேண்டும். மற்றும் விதைகள் சேமிப்பின் போது சாக்கு பைகள் புதிதாக இருக்க வேண்டும். மாலத்தியான் 0.1% கரைசலை மூட்டை நனையாமல் தானியங்கள் மேல் படாமல் அளவாக தெளிக்க வேண்டும். இதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை விதை மாதிரிகளை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் ஈரப்பதம் பரிசோதனை செய்து அதன் முடிவுகளின் படி சில பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். விதைகளை பரிசோதனை செய்ய ₹80 கட்டணத்துடன் விதை பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து விவசாயிகள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வயல்களில் மக்கிய உரம் மற்றும் தொழு உரம் போன்ற அங்கக பொருட்களை இடுவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இவை நோய் காரணிகளுடன் போட்டியிடும் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். மண்ணின் அமில கார குறியீடு அளவை சரி செய்வதுடன் சில நோய்களை கட்டுப்படுத்த உதவும். அங்கக இடுபொருட்களை மண்ணில் இடுவதால் மண்ணின் கட்டமைப்பு, நீர்பிடிப்பு திறன், மண் துகள் அளவுகள் ஆகியவை மாற்றமடையும். மேலும் மண்ணில் உள்ள நூற்புழு எதிரி உயிரினங்கள் பல்கி பெருக ஏதுவாக சூழலை ஏற்படுத்தும். இவ்வுயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்து இவை நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாப்ளி ஹர்ஷினி. தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏரிகள் வேளாண்மைக்கு நீர் வழங்கின. குடிநீர் கால்நடை மீன்வளம் மரங்கள் புல் ஆகியவற்றுக்கு பயன்பட்டன. நிலத்தடி நீரை மீள் நிரப்பின. வெள்ள கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணின. இந்த அமைப்பு சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தியது. அரசர்கள் இறை வரி வசூலித்து நீர் வழங்கும் கடமையை நிறைவேற்றினர். பிரிட்டிஷ் ஆட்சியில் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் மற்றும் புதிய கால்வாய் அமைப்புகள் காரணமாக உள்ளூர் பராமரிப்பு பாதிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் நவீன திட்டங்கள் அணைகள் குழாய் கிணறுகள் ஏரிகளை புறக்கணித்தன. இன்று பல ஏரிகள் ஆக்கிரமிப்பு குப்பை மண் வெட்டல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் டாப்ளி ஹர்ஷினி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம். பனித்துளி பேசும் பூமியின் மொழியை கேட்போம். ஒரு மரம் நட்டால் 100 நிழல்கள் பிறக்கும். ஒரு துளி நீர் காத்தால் 1000 உயிர்கள் மலரும். இயற்கை நம் இல்லம், பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் நம் செல்வம். நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம், இவை அனைத்தும் சுற்றுச்சூழலின் அரிய பரிசுகள். மனிதன் இல்லாமல் இயற்கை வாழ முடியும். ஆனால் இயற்கை இல்லாமல் மனிதனால் ஒரு கணம் கூட வாழ முடியாது. இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் என்பது வெறும் மரங்களும் மலைகளும் மட்டுமல்ல. காற்று, நீர், மண், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நதிகள், கடல்கள், காடுகள், தாவரங்கள், மனிதர்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய உயிர்களின் ஒற்றுமையான உலகமே சுற்றுச்சூழல். இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன, ஆறுகள் மாசுபடுகின்றன, காற்று மாசு அதிகரிக்கிறது, பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியை மூடிக்கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாக உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், வெள்ளம், வறட்சி, கடும் வெப்பம் போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. முன்பு பருவமழை காலத்தில் மழை பெய்தது. இன்று மழை எப்போது வரும், எவ்வளவு பெய்யும் என்று கணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் அதிக மழை, சில இடங்களில் கடுமையான வறட்சி. இதற்கு முக்கிய காரணம் மனிதனின் அளவுக்கு மீறிய இயற்கை சுரண்டலை. நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையும், தேவையற்ற மின்சார வீணாக்கமும், தண்ணீரை அலட்சியமாக பயன்படுத்துவதும், மரங்களை வெட்டுவதும், இவை அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு நாம் ஏற்படுத்தும் சிறியதாக தோன்றும் ஆனால் பெரிய பாதிப்புகளாகும். ஒரு மரம் நமக்கு என்ன செய்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அது நிழல் தருகிறது, மழையை வரவழைக்க உதவுகிறது, உயிர் வாயுவை வழங்குகிறது, பறவைகளுக்கு வீடாகிறது, மண்ணை பாதுகாக்கிறது. அதனால்தான் முன்னோர் ஒரு மரம் 1000 உயிர்களுக்கு நிகர் என்று கூறினர். முடிவாக ஒரு அழகான சிந்தனையை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். பூமி நம் முன்னோர்களிடமிருந்து கிடைத்த சொத்து அல்ல, நம் குழந்தைகளிடமிருந்து கடனாக பெற்ற பொக்கிஷம். எனவே சுற்றுச்சூழலை நேசிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அப்போதுதான் ஆரோக்கியமான, வளமான, பசுமையான

0: உலகை அடுத்த தலைமுறைக்கு வழங்க முடியும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்கம். பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா நேர்கள் கேட்கவிருப்பது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: வணக்கம். இன்று நம்முடைய அகில இந்திய வானொலிக்கு ஒருவர் ஒரு சிறு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பல சுய வேலைவாய்ப்பு தொழில்களை தொடங்குவது, அதற்குரிய அரசு வங்கி கடன் மானியம் போன்றவற்றை பெறுவது எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பதை பற்றி அவர் கேட்டு வருகிறார். அப்போது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த சுய வேலைவாய்ப்பின் மூலமாக ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை தான் பெற முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தாராளமாக கண்டிப்பாக சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் மூலம் சிறிய அளவிலே தொழில் தொடங்கியவர்கள், நடுத்தர அளவிலே தொடங்கியவர்கள், கிராமப்புறங்களிலே தொடங்கிய குடிசை தொழில்களை தொடங்கி நடத்தி வருபவர்கள், பெரிய அளவிலே கடனுதவியை பற்றி நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை தொடங்கிய அனைவருமே சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி முன்னேறுகிறவர்கள் தான். சுயமாக ஒரு தொழிலை தொடங்கி அதற்குரிய இயந்திரங்களை பெற்று கடனுதவிகளை பெற்று வேலைக்கு ஆட்களை சேர்த்து தொழிலை தொடங்கி நடத்துவது மிக கஷ்டமான வேலைதான். ஆனால் அதில் உள்ள அந்த ரிஸ்க் என்று சொல்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தான் ஒரு தொழிலாளர்களாக முன்னேற முடியும். காரணம், ஒரு வேலைக்கு சென்றால் 8 மணி நேரமோ அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகப்படியாக வேலை பார்த்தால் 10 மணி நேரமோ வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் 24 மணி நேரமும் ஒரே சிந்தனை, உழைப்பு, அதை பற்றிய வேலைகளை செய்வது, விளம்பரங்கள் செய்வது என்று எந்த நேரமும் ஒரு சிறு தொழில் முனைவோர், சுயதொழில் தொடங்கியவர் ஆர்வத்தோடு வேலை பார்த்தால்தான், கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் இந்த சுய வேலைவாய்ப்பு துறையிலே முன்னேற முடியும். இது அனைவரும் கண்டுகொண்ட உண்மை. ஏனென்றால் பலர் உழைப்பை தராதவர்கள், நேரம் காலம் பார்த்து ஏதோ அரசு வேலைக்கு போவது போல் தன் தொழிலுக்கு சென்று வருபவர்கள் எல்லாம் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. காரணம், ஒரு சிறு தொழில் தொடங்க விரும்புகின்றவர் அதற்குரிய முதலீட்டை பிடிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு இடம் பிடித்து, வாடகைக்கு பிடித்து அந்த இடத்தை சுத்தம் செய்து வெள்ளையடித்து அதில் ஒரு போர்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு என்ன பொருள் தயாரிக்கப் போகிறாரா, சேவை தொழிலா, வாங்கி விற்கும் தொழிலா என்பதை முடிவெடுத்து அதில் அதுக்கு தேவையான இயந்திரங்கள் அல்லது ரேக்குகள் அல்லது அழகுக்காக அந்த பொருட்களை அடுக்கி வைக்கக்கூடிய அழகு பொருட்களை எல்லாம் வாங்கி அந்த கண்ணாடி அடைப்பிலே வைத்து விற்பனை செய்ய வேண்டியிருக்கும். அப்படியானால் தயாரிப்பானாலும் சரி, சேவை தொழில்கள், அதாவது ஒரு சலூன் அல்லது ஒரு இ சென்டர் அல்லது ஒரு டைப்ரைட்டிங் நிறுவனம், ஜெராக்ஸ் கடை போன்ற நூற்றுக்கணக்கான சேவை தொழிலாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாக இருந்தாலும் அதற்குரிய இயந்திரங்களை வாங்க வேண்டும். அதன் பிறகு அவற்றை பேக் செய்து அனுப்புவதற்கு வாகனங்கள் வேண்டும், அல்லது

அதை கொண்டு போய் லாரி நிறுவனத்தில் சேர்ப்பதற்கு வாடகைக்கு வண்டிகள் பெற வேண்டும். இப்படி ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாக இருந்தாலும் சரி, சேவை தொழிலாக இருந்தாலும் சரி, பல்வேறு நிறுவனங்களுக்கு ஏஜென்டாக இருந்து நீங்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஏஜென்சி தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவிலே முதலீடு தேவைப்படும். அந்த முதலீட்டை நீங்கள் போட்ட பிறகு வேலைக்கு ஆட்கள் தேவை, அவர்களை கண்காணிக்க வேண்டும். உரிமையாளர் தன்னுடைய இடத்தை விட்டு அதிக நாட்கள் அதிக நேரம் வெளியூர் சென்று விட்டால் இங்கே சரியாக வேலை நடக்காது. எனவே 31 நாட்களும் அவர் தன்னுடைய தொழில் சார்ந்த இடங்களிலே இருந்து அதை எப்படி டெவலப் செய்யலாம், அதற்குரிய ரா மெட்டீரியல் குறைந்து விட்டதல்லவா, அதை போய் வாங்கி வர வேண்டும், அதிகமாக உற்பத்தி தேங்கி விட்டது, இதை உடனடியாக வெளியூர்களுக்கு அனுப்பி விற்பனை செய்ய வேண்டும், விற்பனைக்கு அனுப்பிய இடங்களிலே அந்த பணத்தை வசூல் செய்ய வேண்டும் என்று பல்வேறு வேலைகளை அவர் செய்தால்தான் 1ஆம் தேதி அவர் தனக்கு ஒரு சம்பளம் எடுக்க முடியும், வாடகை கொடுக்க முடியும், மின்சார கட்டணம் செலுத்த முடியும், வேலை பார்க்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், தான் வாங்கிய அனைத்து மூலப்பொருட்களுக்கும் பணத்தை அனுப்ப முடியும். இதில் எது குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த 2ஆம் தேதி வேலைக்கு வரமாட்டார்கள். சம்பளம் கொடுக்காவிட்டால் பணியாளர்கள் வர முடியாது, வேலைக்கு வர மறுத்து விடுவார்கள். மின்சார கட்டணம் செலுத்தாவிட்டால் மின்சாரத்தை துண்டித்து விடுவார்கள். வங்கி கடனை வாங்கிய இடத்துல கட்டாவிட்டால் வங்கியில் இருந்து பணத்தை கட்டுங்கள் என்று அதிகாரிகள் வந்து சொல்லுவார்கள். பல மூலப்பொருட்களை வாங்கிய இடத்திலே அதுக்குரிய தொகையை செலுத்தாவிட்டால் அது அடுத்த நாளுக்குரிய மூலப்பொருள் வராது. எனவே மிக மிக கவனமாக இருந்து முன்னேற வேண்டிய ஒரு தொழில்தான் சுயதொழில். அப்படிப்பட்ட சுயதொழிலே அந்த தொழில் சிறப்பாக நடந்து நன்றாக பெயர் பெற்று பல இடங்களிலே விளம்பரம் செய்து விட்டால் அது ஒரு வளர்ந்து கொண்டே தான் செல்லுமே ஒழிய அதில் எந்த குறைவும் ஏற்படாது. அப்போது அந்த உரிமையாளர் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை பெறுகிறார். எனவே சுயதொழில் மூலம் நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்றவர்கள், ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்தவர்கள், பல்வேறு இடங்களிலே கிளைகள் தொடங்கியவர்கள், வாகனங்களை வாங்கி அந்த வாகனங்கள் மூலம் தென்னிந்தியா முழுவதும் தங்களுடைய பொருட்களை விற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இன்றும் தொழில் முனைவோர் பல லட்சங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அரசுகளும் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தனியார் நிதி நிறுவனங்கள் கொடுக்கிற கடன்களை பெற்று சுயதொழில் தொடங்கியவர்கள் சிறப்பாக உழைக்க தயாராக இருந்தால் அந்த தொழில் முன்னேறியே தீரும். காரணம், நமது நாடு மிக பறந்து விரிந்த நாடு, குழந்தைகள் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மட்டும் 8 கோடியே 40 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். 1.5 கோடி மக்கள் வெளியூரிலிருந்தே வந்து இங்கு பணிபுரிகிறார்கள். இந்த 10 கோடி பேருக்கு வேண்டிய உணவு, உடை, உறையுள், அது சார்ந்த கல்வி, மருத்துவம், போக்குவரத்து போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொழில்கள் இருந்தால்தான் முடியும். என்ன பொருள் என்றாலும் ஒரு கடையிலே போய் வாங்கித்தான் ஆக வேண்டும். அப்போது மக்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்வது, அவர்களுக்கு வேண்டிய சர்வீஸை செய்து கொடுப்பது, போக்குவரத்து வசதி, வாகன வசதி ஏற்படி பண்ணி கொடுப்பது, எல்லாம் எந்த தொழில் நீங்கள் தொடங்கினாலும் நிச்சயமாக அது வளர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எனவே சுயதொழில் தொடங்கிய எவரும் தனக்குத்தானே ஒரு வாழ்க்கை பாதையை மிக பிரகாசமாக அமைத்து கொள்ளலாம், நிச்சயமாக நிரந்தர வேலை பெற முடியும் என்பதை நான் அறுதியிட்டு கூறுகிறேன்.

நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். ஸ்வேதா மோகன் குரலில் சங்க தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடரலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லிடைக்குறிச்சி. இன்று நான்

திருக்குறளில் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை எடுத்துள்ளேன். அதற்கு வரலாற்று புகழ்மிக்க ஒரு இனிய எல்லோருக்கும் நன்கு பயனுள்ள ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் 1828 ஆண்டு மத்திய ரஷ்யாவில் பிறந்தவர். இவர் தனது 16 வயதிலேயே சிறு கதைகளை எழுதி எழுத்துலகில் அடியெடுத்து வைத்தார். பின்னர் பல நாவல்களை எழுதி ரஷ்யா முழுவதும் புகழ்பெற்றார். 1869 ஆண்டு இவர் வெளியிட்ட போரும் அமைதியும் என்ற நாவல் இவருக்கு உலக புகழ்பெற்று தந்தது. அதில் போரின் கொடூரங்களை வெளியுலகிற்கு எடுத்துரைத்தார். மனித நேயத்துடன் வாழ வழிகாட்டினார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னை முறைப்படுத்தி கொண்டு வந்து வாழ்ந்தார். ஏழை பணக்காரன் என்று பாகுபாடின்றி எல்லோரையும் ஒரே நிலையில் மதித்திட வேண்டும் என்று கொள்கையாளராய் விளங்கினார். தமது இறுதி நாள் வரை பிறருக்கு உதவுவதிலும் அன்பு காட்டுவதிலும் சமத்துவ சிந்தனையை வளர்ப்பதிலும் நிலைத்து நின்றார். ஒரு முறை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ நகர சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பிச்சைக்காரர் அவரிடம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். உடனே டால்ஸ்டாய் தனது சட்டைப்பையை தடவி பார்த்தார். அதில் காசு எதுவும் அகப்படவில்லை. பின்னர், தம்பி, என்னிடம் காசு இல்லையே என மிகவும் வருத்தத்துடன் கூறினார். பிச்சைக்காரன் அவருடைய அந்த சொற்களை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். டால்ஸ்டாய்க்கோ திகைப்பு. ஒன்றும் புரியாமல் அவனை வியப்புடன் பார்த்தார். பின்னர், தம்பி, என்னிடம் காசு இல்லை என்று தானே சொன்னேன். இதற்கு போய் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாயே, உன் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரர், ஐயா, என்னை இதுவரை யாரும் தம்பி என்று மதித்து ஒரு வார்த்தை கூட கூறியது கிடையாது. இப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் முதன் முதலில் அப்படிப்பட்ட ஒரு சொல்லை கேட்டுள்ளேன். அதனால்தான் அதை கேட்ட உடனே எனக்குள் மகிழ்ச்சி பீரிட்டது. எனக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னை தம்பி என்று அழைத்தீர்களே, அந்த இனிமையான சொல் ஒன்றே எனக்கு போதும். சென்று வாருங்கள் என்று அன்புடன் கூறினார். லியோ டால்ஸ்டாய் அன்று பிரதர் என்று சொன்ன சொல் இன்று வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. பிறரை பார்க்கும் பொழுது முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் இனிய சொற்களை சொல்வதே அறம் ஆகும். அதாவது, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானால் இன்சொல் இனிதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானால் இன்சொல் இனிதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி என்றால் முகத்தில் மலர்ச்சியுடன் இனிமையாக பார்த்து அகத்தான் ஆம் என் சொல்லினதே அறம் அப்படின்னா மனப்பூர்வமாக வெளிவருகிற இனிய சொல்லை சேர்த்துதான் தர்மம். முகமலர நோக்கி அகமலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்தில இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜி சாஷா திருப்பாதி குரல்கள்.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம், வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு காம்போ

நவுன்ஸ் பத்தி பார்க்கலாம். எ காம்பவுண்ட் நவுன் இஸ் அ சிங்கிள் நவுன் மேட் பை ஜாயினிங் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் டுகெதர். அதாவது காம்பவுண்ட் நவுன்னா என்னென்னா, ரெண்டு அல்லது மூன்று வார்த்தைகள் இணைந்து, மூன்றுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு அல்ல அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்து உருவாகுது தான் காம்பவுண்ட் நவுன். த வேர்ட்ஸ் கேன் பி அதர் அட்ஜெக்டிவ்ஸ், அதர் நவுன்ஸ் ஆர் வேர்ப்ஸ் ஆர் ப்ரிபோசிஷன்ஸ். ரெண்டுமே நவுனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தமிழில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது ரெண்டு ரெண்டு வார்த்தைகளாக இருக்கலாம், ரெண்டு ஒரு நவுனு ஒரு வார்த்தை, இல்லை ஒரு நவுனு ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுனு ஒரு ப்ரிபோசிஷன், அதை மாதிரி ரெண்டு இது இணைந்து, ரெண்டு வார்த்தைகள் இணைந்து வருவது தான் காம்பவுண்ட் நவுன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் பாக்ஸ், பாக்ஸுங்கிறது காமன் நவுன். போஸ்ட் என்பது சாதாரணமாக போஸ்ட்டு, POST, போஸ்ட் வந்து வேர்பில் வரும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வரும்போது காம்பவுண்ட் நவுன் நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, டூத் ப்ரஷ், பஸ் ஸ்டாப், சன் இன்லா, ஹெட் மாஸ்டர், கிளாஸ் ரூம், பிளாக் போர்டு. இது தனித்தனியாக நீங்கள் ரெண்டை பிரிக்கலாம். கிளாஸ் ரூம், கிளாஸ் தனியாக ரூம் தனியாக பிரித்தா ரெண்டுமே தனித்தனியான நவுன் ஆகுது. இதில் கிளாஸுங்கிறது கலெக்டிவ் நவுன் ஆகுது, ரூம் அப்படிங்கிறது காமன் நவுன் ஆகுது. இதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் காம்பவுண்ட் நவுன்ஸை ரெண்டாக நம்ம பிரித்தா தனித்தனியான ஒரு மீனிங் அது கொடுக்குது, சரியா? நான் ரெண்டும் சேர்ந்து வரும்போது இது காம்பவுண்ட் நவுன் ஆயிடுது. சரி, இப்போ வந்து நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாமுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. அது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக கேட்டு அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ஆஸ்திரேலியன் டீம் வன் த கிரிக்கெட் மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க நவுனை பிக் அவுட் பண்ணணும், பண்ணி எழுதிட்டு முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க, அப்புறம் அந்த கீழே எழுதிக்கிறங்க. எழுதிட்டு அது என்ன நவுன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த சென்டென்ஸில். இந்த ஆஸ்திரேலியன் டீம் பண்ண கிரிக்கெட் மேட்ச், இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ஆஸ்திரேலியன்னா ஆஸ்திரேலிய நாட்டு வீரர்களை குறிக்குது, சரியா? ஆஸ்திரேலியன், அதனால் ப்ராப்பர் நவுன். டீம், டீம் என்பது குழு, இது வந்து என்னது கலெக்டிவ் நவுன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் அப்படிங்கிறது இது ப்ராப்பர் நவுன். கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டினுடைய பெயர். அடுத்து டீம், டீம் என்பது அடுத்து மேட்ச், மேட்ச் என்பது விளையாட்டு, அதனால் இது காமன் நவுன். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த தாமிரபரணி ரிவர். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த தாமிரபரணி ரிவர். இதில் ஃப்ளாக், FLOCK, இதுக்கு என்ன மீனிங்னா group of birds. குரூப்னு வந்துட்டாலே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது கலெக்டிவ் நவுன். ஃப்ளாக் என்பது கலெக்டிவ் நவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன். ஏன்னா அது என்ன பேர்டுன்னு சொல்லி குறிப்பிடப்படலை, அது எந்த பேர்ட்ஸாகவும் இருக்கலாம், அதனால் அது காமன் நவுன். அடுத்து தாமிரபரணி, இது வந்து ப்ராப்பர் நவுன், ஒரு ரிவருடைய நேம், குறிப்பிட்ட நேமாக இருக்கிறதுனால அது ப்ராப்பர் நவுன். அதுக்கடுத்து ரிவர், ரிவர் என்பது பொதுவான ஒரு ஒரு நவுனாக இருக்கிறதுனால, பெயர் சொல்லாக இருக்கிறதுனால இது காமன் நவுன். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த தாமிரபரணி ரிவர்.

வரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண் மற்றும் மேகா குரலில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வருணின் நிகழ்ச்சிக்காக. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தக்கூடிய சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆகஸ்ட் மாதத்திற்கானது. ஆகஸ்ட் மாதம் 14 அதாவது வர வெள்ளிக்கிழமை காலையில் 10 மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வச்சு நடக்க இருக்கு. இந்த முகாமில் வேலையளிக்கும் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அவங்க நிறுவனத்துக்கு தேவையான பணியாளர்களை தெரிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும், 10 +2 பட்டப்படிப்பு பிஇ டிப்ளமோ மற்றும் ஐடிஐ டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்களும் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியெல்லாம் உள்ளவங்க தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழோட தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் வச்சு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்கு. இது பற்றின கூடுதல் தகவல்களுக்கு 0461-234-0159 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா வாரணம் 1000 திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும் முந்தின

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்கு வகைகள்லாம் என்ன விலையில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 27 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 38 ரூபாய்க்கும், புடலங்காய் 24 ரூபாய்க்கும், சுரக்காய் 14 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 15 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 95 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 32 ரூபாய்க்கும், பகக்காய் 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 38 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும், காராமணி 30 ரூபாய்க்கும், கோவக்காய் 65 ரூபாய்க்கும், தேங்காய் 63 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும், கீரை 1 கட்டு 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 10 ரூபாய்க்கும், இஞ்சி 190 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 28 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 110 ரூபாய்க்கும், சௌச்சோ 32 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 34 ரூபாய்க்கும், பீட்ரூட் 48 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 54 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், சோயா பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 180 ரூபாய்க்கும், சேம்பு 55 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 55 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 75 ரூபாய்க்கும், ஆப்பிள் 260 ரூபாய்க்கும், அண்ணாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 200 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 50 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் இதெல்லாம் விலையை பார்க்காம அது நம்ம உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கியமும் அது மூலமா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சந்தோஷத்தையும் மட்டுமே பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாவது சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலில் புதன்கிழமைக்கு சிறப்பு பேருந்து இயக்குறாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை

0: வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலில் புதன்கிழமைக்கு சிறப்பு பேருந்து இயக்குறாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை சிறப்பு பேருந்துகள் இயக்கம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆடி அமாவாசை முன்னிட்டு ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி சார்பில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் பேருந்து நிலையங்கள்லிருந்து ஏரலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

கல்வி நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 8 மணி நாங்க நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் இன்னைக்கும் கூட என்ன தகவல்களை வழங்க இருக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை ஆவணங்களில் முக்கியமாக பட்டா பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்டா அப்படிங்கிறதுல சில சங்கதிகள் என்னென்ன சங்கதிகள் இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பொதுமக்கள் வந்து வருவாய்த்துறையை அணுகுவதற்கு மிகவும்

எளிதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம எதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னால், தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை 12 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையீடும் இன்றி யாவரும் அறிய உரிமையில்லாத மூன்றாம் நபர் அனுபவத்தில் வைத்திருந்தால் அந்த மூன்றாம் நபர் அவரது பெயருக்கு பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பிக்கலாம். நீதிமன்றத்தில் ஒரு சொத்து குறித்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்து குறித்த நிலத்திற்குரிய பட்டா பெயர் மாற்றம் செய்தல் கூடாது. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பட்டாவுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்யக்கூடாது. அது செய்தால் நாளைக்கு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அது வந்து மதிப்பிடப்படும். கிராம நிர்வாக அலுவலர் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் போது பட்டா மாறுதல் கோருபவருக்கு அதற்கான உரிமை உள்ளதா, அந்த உரிமை எவ்வாறு கிடைத்தது, அதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா என்பதை மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனிக்க வேண்டியது கிராம நிர்வாக அலுவலரின் கட்டாய கடமை ஆகும். பெரும்பாலான பொதுமக்கள் தாங்கள் வாங்கியிருக்கும் நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள். அது பின்னாளில் சட்ட சிக்கலை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஒரு சொத்தை நாம் கிரயம் செய்துவிட்டால் அந்த கிரயத்திற்கு கட்டாயம் பட்டா மாறுதல் பெற வேண்டும். நமது பெயரில் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உரிமையும் உடைமையும் ஒரு நபர் பெயரில் இருக்க வேண்டும். அப்போ பட்டா மாற்றம் செய்துவிட்டால் அந்நிலத்திற்கு தீர்வை கட்ட வேண்டும். ஆகவே அந்த தீர்வை கட்டி நமது உடைமையில் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தை கிரயம் வாங்கிடுறாங்க, அதோடு மறந்துடுறாங்க. பட்டா மாற்றணும், அதுக்கு தீர்வை கட்டணும், அந்த இடத்த போய் பாதுகாக்கணுங்கிற எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் பின்னாளில் அவங்க உரிமையல் நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. ஆகவே ஒரு நிலத்தை கிரயம் பெற்றுவிட்டால் உடனடியாக அதற்கு பட்டாவையும் மாற்றி தீர்வையும் செலுத்தி நமது அனுபவத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நில உரிமையாளர்கள் தங்களது நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்து வைத்துக் கொள்வது பின்னாளில் உரிமை மாற்றம் செய்வதற்கு எந்தவித இடையூறும் இல்லாது இருக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு சொத்தை விற்கணும்னா கூட அந்த சொத்தை விற்பனை செய்பவர் அவர் பெயரில் இருக்கிற பட்டாவை காமிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் பட்டா மாற்றாமல் இருந்து கொண்டு அந்த சொத்தை விற்கும் பொழுது பட்டா இல்லை என்றால் மிகப்பெரிய சிக்கல் அங்கே வந்து சேரும். பட்டா சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு பட்டா பெயர் மாற்றம் புலையன் உட்பிரிவு செய்து பட்டா வழங்குதல் போன்ற நடைமுறைகளில் மாறுதல் குறித்த ஆணை வெளியிட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 10/6/2011 அன்று வெளியிட்ட முதலமைச்சரின் அறிவிப்பு விவரம் என்னவென்றால், பட்டா மாற்றம் கோரி நேரடியாக வழங்கப்படும் மனுக்களை கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று தனது கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடமிருந்து பெற்று அதற்கு ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும். இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா 10/6/2011 வெளியிடப்பட்ட முதலமைச்சரின் அறிவிப்பு. இந்த ஒப்புகை சீட்டு படிவங்கள் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். மனுதாரர் விண்ணப்பம் செய்யும் பொழுது தம்முடைய மனுடன் சொத்து குறித்த ஆவணங்களின் ஒளி நகல்களை மட்டும் வழங்கினால் போதுமானது. எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அசல் மூல ஆவணங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கிராம நிர்வாக அலுவலர் நிர்வாக காரணங்களுக்காக வேறொரு கிராமத்தின் பொறுப்பு அலுவலராக பணியாற்றும் போது அந்த கிராமத்தில் ஏற்கனவே நான் சொன்னபடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும். அதாவது அவருடைய சொந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது அவர் திங்கட்கிழமை அந்த மனுவை பெற வேண்டும். இன்னொரு கிராமத்துக்கு அவர் ஒரு நிர்வாக காரணங்களுக்காக பொறுப்பு அலுவலராக செயல்படும் பொழுது செவ்வாய்க்கிழமை அதை வாங்க வேண்டும். அதே போன்று மனுதாரருக்கு ஒப்புகை சீட்டு வழங்கி கிராம நிர்வாக அலுவலர் மனுதாரரை மூல ஆவணங்களுடன் விண்ணப்ப தேதியிலிருந்து 2வது வெள்ளிக்கிழமை அன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகி தனது பட்டா மாற்றம் தொடர்பான உத்தரவினை பெற்றுக்கொள்ளுமாறு மனுதாரரிடம் அறிவுறுத்த வேண்டும். அதாவது அந்த 2வது வெள்ளிக்கிழமை, அதாவது விண்ணப்ப தேதியிலிருந்து, இந்த விண்ணப்ப தேதியிலிருந்து 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும், தனது பட்டா மாற்றம் தொடர்பான உத்தரவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுதாரரிடம் அந்த கிராம நிர்வாக அதிகாரி அறிவுறுத்த வேண்டும். அதே மாதிரி மனுதாரர்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது கிராம நிர்வாக அதிகாரி உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரரின் விண்ணப்பம், வருவாய் கணக்கு நகல்கள் மற்றும் தனது அறிக்கையுடன் 1வது வெள்ளிக்கிழமை அன்று வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்புதல் சீட்டின் மறுபாதியில் மண்டல துணை வட்டாட்சியரின் சுருக்கப்பத்தை பெற வேண்டும். கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்படும் மனுக்களை மண்டல துணை வட்டாட்சியர் தனது அலுவலகத்தில் உள்ள கணனியில் உடனடியாக அதே தினம் பதிவு செய்ய வேண்டும். இது பட்டா பற்றிய சங்கதிகள். இதில் இன்னும் சில சங்கதிகள் இருக்கிறது. இதன் தொடர்ச்சி

0: நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: எட்டு மணி 10 நிமிடமாகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில நிறைய தகவல்களை கேட்டறிஞ்சும் வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். டியர் காமரேட் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:16 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
2: நடனமாடும் மக்களை தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் கூத்தர் என்று கூறும். இந்த கூத்து 12 வகைப்படும். அதில் 6வது வரக்கூடிய கூத்து மறைக்கார் கூத்து. சிவனார் ஆடிய தாண்டவமான காளி தாண்டவம் மறைக்கார் கூத்து என்று கூறப்படும். இக்கூத்தானது குண்டல நிமித்தமாகவும் தண்டம் முதலியவற்றின் இலக்கணங்கள் சிற்பம் உபசாஸ்திரம் போன்றவைகளை உற்பவம் செய்யவும் குண்டல நாட்டியம் சித்திர நாட்டியம் இவைகளை தோற்றுவிக்கவும் ஆடப்பட்ட கூத்து மறைக்கார் கூற்று ஆகும். மல்லுக்கூத்து. சிவபெருமான் ஆடிய முனி தாண்டவம் மல்லுக்கூத்து என்று அழைக்கப்படும். பதஞ்சலி வியாகிரமபாதர் நிமித்தமாகவும் சகல தொழிலும் வித்யாதான லட்சணத்திற்காகவும் யோக நாட்டியம் லய நாட்டியம் இவைகளை செய்யவும் ஆடிய முனி தாண்டவமே மல்லுக்கூத்து என்பர். மாவை கூத்து. சிவபெருமான் கால சங்கார நிமித்தமாகவும் தாவர சங்கமாதிகள் விவகார லட்சணத்திற்காகவும் சங்கார தாண்டவம் என்னும் பாவை கூத்தினை நிகழ்த்தினார். இதனால் சிங்கள நாட்டியமும் கிஞ்சுர நாட்டியமும் தோன்றின. குடைக்கூத்து. சிவபெருமான் ஆடிய கூத்துக்களுள் ஒன்று. சிவபெருமான் தாருகாவனம் வாழ் முனிவர்களின் ஆணவத்தை ஒடுக்கவும் உரித்திர கணிகை சந்ததியை தோற்றுவிக்கவும் மந்திர சாஸ்திரங்களை தோற்றுவிக்கவும் கழைக்கூத்தினை ஆடுவதற்காகவும் ஆடிய பூத தாண்டவத்தில் இருந்து தோன்றிய கூத்துக்களுள் ஒன்று இக்குடைக்கூத்து என்று பரத சேனாதிபதியம் கூறுகிறது. குடைக்கூத்தினையும் துடிக்கூத்தினையும் முருகன் ஆடியதாக பஞ்சமரபு கூறுகிறது. துடிக்கூத்து. சிவனார் ஆடிய பிரளய தாண்டவத்தை துடிக்கூத்து என்று கூறுவர். இக்கூத்து நிசப்த நிமித்தமாகவும் நதி கடல் 8 மலைகள் கிரியைகள் இவைகளை தோற்றுவிக்கவும் பாவ பாவ நாட்டியம் ஆகாசசாரி நாட்டியம் இவைகளை செய்யவும் ஆடப்பட்டது ஆகும். வெறிக்கூத்து. சிவனார் ஆபரணாதி போஜன பரிபாகம் நாடகாதி உலக சஞ்சாரம் சரியாதிகள் மகரிஷிகள் என்பாவைகள் உற்பவம் செய்யும் சர்ப்ப நிமித்தமாகவும் உலக சஞ்சார நிமித்தமாகவும் ஆடப்பட்ட கூத்து வெறிக்கூத்து. இக்கூத்தினை புஜங்க தாண்டவம் சுத்த தாண்டவம் என்றும் கூறுவர். இவ்விரு தாண்டவங்களிலிருந்து தாளாங்க நாட்டியம் பூசாரி நாட்டியம் பாதசாரி நாட்டியம் தேசசாரி நாட்டியம் என்னும் நாட்டியங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. இதனை மனதில் கொண்டு பெரியசாமி தூரன் அவர்கள் அட்ட வீரட்டானம் என்று அழைக்கப்படும் 8 தலங்களாகிய திருக்கடவூர் திருக்கண்டியூர் திருவாதிகை திருவழுவூர் திருப்பரியலூர் திருக்கோவிலூர் திருக்குறுகை திருவின்குடி போன்ற ஊர்களின் மீது ஒரு பதத்தை ஏற்றியுள்ளார். இந்த பதம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் ராகமாலிகாவில் அமைந்துள்ளது.

0: தபமகமாபகரிசா. இந்த பதத்தில் ராகங்களின் பெயராலேயே பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்டு முறை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். நேரம் 8:20 நிமிடமாக இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வைஷால் அவர்கள் இணைந்து பாடின பாடல் சந்திரமுகி. திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: என்னடா
0: இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

8:26 ஆகிட்டிருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு காலையில 9:02 நம்ம ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க உணர்ந்த அனுபவம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற பத்தி தான் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ண இருக்கிறீங்க. கூடவே 80s பாடல்களை கேட்கறது நமக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி 80s பாடல்கள் மட்டுமே வளம் வரக்கூடிய 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடலோடு சேர்த்து பத்மநாபபுரம் அரண்மை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கவிருக்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் மிஸ் பண்ணாமல் பண்பலையை கேட்டுக்கிட்டே ஸ்டேட்யூண்டாயிருங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. 96 திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 8:32 ஆகிட்டு இருக்குது. நேயர்களே, நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, கேட்கவிருக்கிறோம்
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இன்று ஏதேனும் முக்கிய ஓலைகள் வந்துள்ளனவா?
1: ஆம் மன்னா, அண்டை நாட்டு மன்னன் யானையை வென்ற மலையரசன் நம்மிடமிருந்து வாடகைக்கு வாங்கிய யானை படைக்கு வாடகை இம்மாதம் தர முடியாதாம். அடுத்த மாதம் சேர்த்து தருகிறேன். இன்னும் 6 மாதங்களுக்கு யானை படை தேவைப்படுகிறது. அதுவரை திரும்ப கேட்டு தூதுவரை அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார்.
2: வைத்திருப்பதோ வாடகை யானை படை. அதற்கு ஒழுங்காக வாடகையாவது தர வேண்டும் என்று நினைப்பவனுக்கு கொஞ்சம் இருக்கிறதா? இதில் யானையை வென்ற என்ற பட்டத்தை வேறு வைத்திருக்கிறான். யானையை வென்ற என்ற பட்டத்தை மட்டும் வைத்திருந்தால் போதுமா? சொந்தமாக யானைப்படை வைத்திருக்க வேண்டாமா?
1: நமக்குத்தான் அது கூட இல்லையே மன்னா.
2: என்ன உளறுகிறீர்? நமது சொந்த யானைப்படையை தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறோம்.
1: சொந்த யானைப்படை வைத்திருந்தும் என்ன பிரயோஜனம்? நம்முடைய படை எத்தனை போரை கண்டிருக்கிறது, எதிரிப்படையை எப்போது வீழ்த்தியிருக்கிறது.
2: போதும் போதும், சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே. உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்வது.
1: நமது யானைப்படைகள் நம்மிடம் இருந்திருந்தால் யானைகள் தினத்தையாவது ஒழுங்காக கொண்டாடி இருக்கலாம்.
2: யானைகள் தினமா? அது எதற்கு
1: மன்னா? உலக யானைகள் தினம் உலகம் முழுவதும் August 12 கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓஹோ, இந்த நாளின் நோக்கம் என்னவோ?
1: நிலத்தில் உள்ள பேருயிரான இந்த யானை முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்து கூறுவதுதான் இந்த நாளின் நோக்கம்.
2: மந்திரியாரே, அதுதான் காட்டிலும் நாட்டிலும் யானைகள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பிறகு எதற்கு இந்த விழிப்புணர்வு?
1: மன்னா, தந்தத்திற்காக காட்டில் யானைகள் வேட்டையாடப்படுகின்றன. இது தொடர்கதையாகி வருகிறது. என்னதான் சட்ட திட்டங்களை போட்டாலும் அதை மீறி நிறையவே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் சில பேர். அது மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்தாலும் யானையின் வழித்தடங்களில் கட்டிடங்களை கட்டி விடுவதாலும் அவை வாழிடங்களை தேடி நாட்டுக்குள் பூந்து விடுகின்றன.
2: ஓஹோ, இந்த பாதிப்புகளில் இருந்து யானைகளை காப்பாற்றுவதற்காக தான்

0: தினமா? அப்படி என்றால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பூமிக்கு யானைகள் ஏன் அவசியம்?
1: காடுகளையும் புல்வெளிகளையும் வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன யானைகள். அவை விதைகளை தாங்கள் செல்லும் வழியெங்கும் விதைக்கின்றன. இதனால் பல காடுகள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றின் செரிமான மண்டலத்தால் காடுகள் செழிக்கின்றன.
0: அப்படி என்றால் இத்தகைய பெருமை கொண்ட யானைகளை காப்பாற்ற நாம் சிறப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும்.
1: உலகம் முழுவதிலும் சுற்றுலா பயணிகளுக்கு யானைகள் தேவை. அவர்களை கவர்ந்தெழுப்பதால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைகிறது. சுற்றுலாத்துறையில் யானைகளின் பங்களிப்பு அளப்பரியது. அவை சுற்றுலாத்துறைக்கு வருமானத்தை மட்டும் ஈட்டி தருபவை அல்ல, வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றன. ஐயோ, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்றார்களே, அது சரியாகத்தான் இருக்கிறது.
0: என்ன மந்திரியாரே, சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்?
1: அது வேறொன்றுமில்லை மன்னா, நமது எதிரி வீரபாகு யானை படையோடு வந்து கொண்டிருக்கிறார் என்று தூதுவன் சொன்னார். நிச்சயமாக இம்முறை போர் என்றுதான் நினைக்கிறேன்.
0: மந்திரியாரே, உடனே 10-15 பெரிய பதாகைகளை எடுத்து அதில் யானைகளை காக்க வேண்டும். அதனால் போர் இல்லை என்பதை எழுதி நமது கோட்டை வாயிலில் வையுங்கள். அப்படியே சைரில் ஒரு வெள்ளை கொடியை நட்டு வையுங்கள். வீரபாகு இதை பார்த்து விட்டு பாதி வழியில் திரும்பி போய்விடுவான். எப்படி எனது ராஜதந்திரம்?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி 39 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்களை உங்களுடைய விருப்ப பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட உங்களுடைய மொபைல் வழியாக அதுவும் வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். நம்பரை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 9443364794 9443364794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களோட பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசிங்க. இப்போ மரியான் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். கேரட்டை இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிட்டு இருக்குது. பொதுவாக சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன், ஆனால் இந்த விஷயம் கையில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருக்குமே ஆன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்னா இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் கூட அதை பற்றி தான் தோழிகள் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படின்னு மறக்காமல் 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு தோழிகள் கால் பண்ணி மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடலும் வந்துட்டே இருக்கு. விவேகம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:49. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேத்து புண்ணா சைபால்.

0: Fly Ball.
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
2: உலகத்துல எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்ல, அது மாதிரி தூக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிக்கிட்டு இருக்கணும்ல. அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை, அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்கிறப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க, களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார், அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்போ தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். காலு தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சி பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்போ தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:59 ஆகிட்டு இருக்குது. நேயிலே இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 9 மணிக்கான செய்திருக்கும் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இதுவும் கடந்து போகும் என உணர வைத்த அனுபவம் பற்றி தான் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. ஸ்டேடியூடாக கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட செயல்

கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பேக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:04 ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணுங்க. அதாவது ஒரு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார். அவர் பல வெற்றிகளை பார்த்தவர். அவர் வந்து தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கும்போது அமைச்சர்கள்கிட்ட சொன்னாரா, நம்ம நிறைய வெற்றியை நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்குள்ள தலக்கணம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாசகம் வந்து நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். அந்த வாசகம் வந்து கஷ்டமாக இருக்கும்போது என்னை உற்சாகப்படுத்தணும், நான் சந்தோஷத்தில் இருக்கும்போது நான் தலக்கணம் அடையாமல் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராம். எல்லாரும் ரொம்ப யோசிச்சிருக்காங்க. கடைசியில் அங்கே இருந்த வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாராம், அந்த வாசகத்தை கொடுத்துருக்கு. அதை பார்த்த அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு பரிசுகள்லாம் கொடுத்தாராம். என்ன வாசகமா இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு ஆனந்த பொங்கலோட தலைப்பு அதுதான், எஸ் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாசகம். நம்ம ரொம்ப வெற்றிகளை பார்க்கும்போது இந்த வெற்றியும் கடந்து போகும், வாழ்க்கையில் இதுவும் மாறலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தலைக்கணம் வராது இல்லைங்களா. அதே மாதிரி தோல்வியில் துவண்டு போயிருக்கும்போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த தோல்வியிலே துவண்டு போய் உட்காந்துடாமல் இது கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற உத்வேகம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டக்குனு உங்கள் ஃபோன் எடுத்து ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த அனுபவம் அப்படின்றது தான் கேட்டிருக்கிறோம். கால் பண்ணுங்கள் 04-22-25-6-1-1-3-2 அப்படி இல்லைனா 04-22-25-6-1-1-3-3 அப்படி எங்களுக்கு நிகழ்ச்சி முதல்ல நேராக வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.

0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: நல்லது மேம். இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க மேம்.
0: இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம், அந்த அனுபவம் அப்படிதான் கேட்டிருக்கோம்
1: மேம். என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஃப்ரெண்டை வந்து என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கல மேம். அதனால எனக்கும் அவனுக்கும் அந்த ஒரு டேர்ம்ஸ் அப்படிங்கறது நல்லா இல்ல. அப்போ நான் நினைச்சேன், இந்த ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்காம இருக்கான், கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கிட்டு சந்திரசேகர் நான் பண்ணினது தப்பு, சந்திரசேகர் என்ன மன்னிச்சுக்கோ சந்திரசேகர்னு அவனே கேட்பான் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அதற்காக அந்த எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் போட்டேன், தப்பு இல்ல அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் அப்படி முறைச்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அந்த ஒரு சட்டிக்கு அப்புறமா எங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ஒரு பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்ததே இல்ல. அப்போ சில கசப்பான அனுபவங்கள் அப்படிங்கறது உறவு முறைகளுக்குள்ள இருக்கு இல்லையா மேம். அந்த சமயத்துல இதுவும் கடந்து போகும், இந்த கசப்பான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்களா மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா வச்சுக்கோம், அந்த தருணங்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவிட்டி என்னுடைய லைஃபையே மாத்தியது. இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம் மேம்.
0: சூப்பர் சார், முதல் நேரம் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
1: நன்றி மேம், பாய் மேம்.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கையந்தாமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
0: சூப்பர் சார், சொல்லுங்க.
2: இதுவும் கடந்து போகும் என்று உணர வைத்த அனுபவம். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரும் தினமும் இதேதான் கடந்து போகும், கடந்து போகும் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஆமா, உண்மைதான். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த வகையில எல்லாரும் போலதான் நானும், எனக்கு பல சோதனைகள் வந்திருக்கு, ஆனா எல்லாத்தையுமே இங்க சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போங்கிற ஒரு தைரியத்திலே எதிர்கொண்டு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மன தைரியமும் ஒரு இந்த நம்பிக்கை இருந்தா போதும், எல்லாமே கடந்து போகுங்கிறதாம ஒரு யதார்த்தமான உண்மை. மனம் தளர வேண்டாம், எதுவும் கடந்து போங்கிற ஒரு யதார்த்த ஒரு உண்மையை நான் சொல்லி நான் வந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்த முன்னேற என்பதற்கு நன்றியமா நன்றி.
0: நன்றி சார், நன்றி. ஒவ்வொரு நாளுமே நான் வந்து அது உணர்ந்துதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே அப்படிதான் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார், சொல்லுங்க.
3: ஆமா, இதுக்குன்னு ஒரு அனுபவம், நம்ம இது அன்றாட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு.
0: இதை தனியா வேற கேக்குறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டீங்கன்னா,
3: அப்படி போனா தானே நம்ம அடுத்த வேலையை கவனிக்க முடியும். ஆமா, எது அதை மனசு அது நடந்ததே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அது நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம அடுத்து கடந்து நம்ம போக முடியாது. அதனால இதுக்குன்னு ஒரு புது அனுபவம் தேவையில்லை, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து எப்போவுமே நாங்கள் ஃபீல் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கோம், இதுவும் கடந்து போகணும் போது ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் தனியாக கேட்டிருக்கீங்களே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த லைஃப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணிப்போம் இல்லைங்களா. இந்த தருணம் தான் நான் வந்து என்ன தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரப்ப வந்து தோண்டு போயிடுறோம், அப்போ நம்ம நம்மளே தேத்திக்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் முதல் முறையாக உணர்ந்த அந்த அனுபவம், அந்த தருணம் எது அப்படி நம்ம தான் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. அதாவது மோட்டிவேஷனோட ஒரு கதையை சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம், அப்படியே ஒரு பாட்டையுமே இந்த ஒரு மணி நேரம் கேட்டு வச்சா அப்படி நம்மளுக்கும் இன்றைய நாள் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக நல்ல நம்ம தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஸோ பாடல் வந்து இந்த ஒரு மணி நேரமும் நல்லா மோட்டிவேட் பண்ண மாதிரி, நம்மளை உற்சாகப்படுத்த மாதிரி பாடல்லாம் கேட்க வைக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நெற்றிகன் திரைப்படத்துலேருந்து கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகளில், சிஸ்டேவாவுடைய குரலில், கிரீஷ் அவர்களுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 நேரம் பார்த்தீங்கன்னா 9:09 ஆகிட்டு இருக்குது.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இது வரைக்கும் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு, ஆனால் திடீர்னு இந்த பிரச்சனை வந்த பிறகு அப்படியே தலையில ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகணும், அதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்ச தருணம் இருக்குதா? கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் அனந்த பூங்காற்றில். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உணர வைத்த அனுபவம் என்ன அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்
2: மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவி

0: மேடம்
1: சொல்லுங்க சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: மேடம் குரலை கேட்டவொடனே ஒரு உற்சாகமா இருக்கேன்
1: பாத்தீங்களா, வந்தது வந்து என்னையும் உற்சாகப்படுத்திட்டீங்க அப்படி சொல்லி.
0: நீங்க எல்லாரும் உற்சாகப்படுத்துறீங்களா மேடம், ஒரு கருத்துக்கள் கொண்டு வந்து எங்களுக்கு வளர்ச்சிக்கு வழி காட்டுறீங்களா மேடம்?
1: நிச்சயமா, நன்றி சார், நன்றி. சொல்லுங்க சார், நீங்க
0: எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். 23 வயசுக்கு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரமா
1: இருந்தேன்.
0: அப்போ வந்து நமக்கு எதாவது கடந்து போற வயசு. கல்யாணம் வரும்போது அந்த குடும்பத்துல வரும்போது பாருங்க, அதை கடந்து போற அந்த கலப்பு வீட்டுகள்ல பிரச்சனை வரும்.
1: ஆமா,
0: எது சொன்னாலும் வாய் பேசாம கடந்து
1: போயிடுவேன்.
0: வேலை போக்குறதுலயும் பிரச்சனை வரும், என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னா கூட அதையும் கண்டுக்கிற கிடையாது. அந்த வேலையை கரெக்டா நம்ம செஞ்சு போகும்போது அந்த பின்னாடி நமக்கு போக வந்துகிட்டு இருக்கும் பொருள்.
1: இன்னைக்கு
0: எங்க வீட்டுல சொல்லலாம், குடும்பத்துல அப்பா மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது
1: அப்படின்னு.
0: என் மனைவி கணவன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. காரணம் என்ன, நம்ம விட்டு விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கும். எதுவுமே வீட்டுல இருக்கிறதா இருக்கு மேடம். அப்பா அம்மா கத்து கொடுத்த பாடம் எனக்கு கடந்து போறதுக்கு.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது மேடம், நான் வந்து மாற்றுத்திறனாளி. பார்வை எனக்கு இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நம்ம என்ன பண்றது, இனிமே நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு சந்தோஷமே இனிமே கிடையாது அப்படின்னு
1: நினைச்சேன்.
2: அப்படி இருக்கும்போது அந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வந்து வானொலியில ஒரு நிகழ்ச்சியில வந்து யாரோ ஒருத்த ஒரு பெரியவர் வந்து சொன்னாங்க. நினைக்காத, இப்படி எல்லாம் நினைக்காத, எதுவுமே உனக்கு நல்லதே நடக்கும், யாருமே தப்பா இது பண்ண வேண்டாம், தப்பான முடிவுக்கு போ. நான் கூட தற்கொலை எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு மேடம். அப்ப கூட இதெல்லாம் அப்புறம் அந்த வானொலி கேட்க கேட்க அந்த நிறைய அறிஞர்கள் இந்த மாதிரி நேயர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி, இதுவும் கடந்து போகும், இப்படியே சில பேர் வாழ்றாங்களே, நம்மள மாதிரியே இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம அப்படிலாம் கற்பனை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து மறுபடியும் மனசை வந்து நான் அப்ப உணர்ந்தேன். உணர்ந்து மறுபடியும் நான் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா வானொலியிலையும் பேசுறேன், நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனால வந்து நான் எதை பத்தி
3: சொல்லுங்க. நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான உணர்வுப்பா. நீங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம்ப்பா. எதிர்மறை ஆற்றிலிருந்து விடுபட்டு அதுல இருந்து முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதவுப்பா. நான்ப்பா பணி நிறைவு பெற்ற பின்னாடி கூட நாளை எழுந்திரிச்சு வாக்கிங் 6 மணிக்கெல்லாம் போயிருவேன், 6 to 7 வரைக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாரு, பணி நிறைவு பெற்றா கூட எப்படி சுறுசுறுப்பா இருக்குப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்துலப்பா, அதாவது 1 வருஷம் இருக்கும், கால் வலி வந்துருச்சுப்பா. இப்ப கால் வலி வந்த சமயத்துல ஐயப்பா நடக்க முடியலையே, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மன வலியில வந்து இருந்தேப்பா. அப்ப எனக்கு கணவர் சொன்னாரு, ஏப்பா இது விடுப்பா, டாக்டர்கிட்ட கேப்பம்ப்பா, இதுவும் போயிருப்பா, இந்த வழியில இருந்து விடுபட்டுருப்பா அப்படின்னு
1: சொன்னாரு.
3: நான் வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஒரு பிசியோதெரபிஸ்ட வர வச்சு 1 மாத காலமாக அவரோட பயிற்சி மேற்கொண்டேப்பா. அந்த பயிற்சி மேற்கொண்ட பின்னாடி அந்த கால் வலி வந்து காணாமே போயிருச்சுப்பா. அப்ப நம்ம வந்து கடந்து போகும்னு சொல்லி ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம முயற்சி செஞ்சாத்தே அதுல இருந்து விடுபட முடியும்ப்பா. முயற்சி செய்யாம கடந்து போகும் கடந்து போகணும் உட்கார்ந்துட்டு இருந்தா அது நம்ம தலைமையில எரிச்சி எரிக்க ஆரம்பிச்சிருப்பா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. நன்றி நன்றி நன்றி. சொனேகளுக்கு வந்து பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப எளிமையாக சுருக்கமாக அவங்களுடைய 1 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஸோ இனி கால் பண்ணக்கூடிய நேர்களும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய அந்த தருணத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க சரிங்களா. ஏன்னா அப்படி தான் நிறைய நேர்கள் பேச முடியும். ஏன்னா இன்றைக்கி டாபிக் கூட அப்படி உற்சாகமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அந்த தருணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தோல்வியில் மட்டும் இல்லைங்க, நம்ம வெற்றியில் இருக்கும்போது கூட நம்மளுடைய மனசை நிறைய யோசிக்கும். ஆகா என்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம சாதிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கும். அந்த சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை நம்ம மனசில் இருந்தால் போதும், கண்டிப்பாக இதுதான் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு நினைக்காம இன்னும் ஓடுறதுக்கான அந்த உற்சாகம் கிடைக்கும். நம்ம வந்து ரொம்ப பெருசாக நம்மளையும் நினச்சிக்க மாட்டோம் இல்லையா. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாட்டை திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். யுகபாரதியுடைய பாடல் வரிகளில் சாய் சரண் பாடினது டிஎம்எல்லோட இசையில். அப்படியே உற்சாகமாக பாட கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:25 ஆகிட்டு கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உணர வைத்த அந்த அனுபவம் அப்படி என்ன அப்படின்றதான் நேயர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த நேர் யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானிமா சொல்லுங்க.
1: நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும்.

0: நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவும் கடந்து போகும்.
1: நீங்க அந்த மாதிரி எந்த சமயத்துல நினைச்சிருக்கீங்க?
0: எனக்கு நிறைய நடந்திருக்கு. அண்மையில உள்ளதை சொல்லுதேன், இதுக்கு உள்ளதெல்லாம் வேண்டாம். இப்ப என் மகா மூணு பொண்ணு நகைய கழுத்துல போட்டு போக தொலைச்சிட்டு வந்துட்டான். கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? இதுவும் கடந்த, இது இறைவனுடைய இது. எங்க வீட்டு காரணம் இந்த ஒரு வார்த்தை எதுக்குனாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த நகையை பத்தி நான் டெய்லி அழுதுகிட்டு இருக்க முடியுமா? இதுவும் கடந்து போகும். அதுக்கப்புறம் என்ன எல்லாமோ நடத்துது. ஹலோ,
1: நிச்சயமா சூப்பரா சொன்னீங்க, நன்றி நன்றி.
0: இதுக்கு முன்னாடி அப்படிதான் மேடம், எனக்கு ஒரு பத்து போனுக்கு அப்படி காணா போயிட்டு.
1: சோ அந்த மாதிரி தொலைஞ்சு போனாலும் நீங்க வந்து இதுவும் சரி, இது லைஃப் தான் அப்படின மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க.
0: டோன் சார், நான் பத்தி நினைக்கவே மாட்டேன்.
1: நிச்சயமா, ரொம்ப நன்றி மா நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
0: நன்றி மேடம்.
1: ஸோ வந்து கஷ்டம் தான் இல்லைங்களா? நமக்கு விலை மதிப்புள்ள பொருள், அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பொருள் தொலையுது அப்படின்னா அதில் பின்னாடி வழிகள் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், இது வந்து என்ன பண்ண முடியுது, மாற்றவும் முடியாது, கிடைக்கவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா நலமா இருக்கோம்மா. இந்த ஊர்ல உள்ளவங்க சிவகலை எல்லாருமே நல்லா இருக்கும். ஆர்ஜே ஜெமிமா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி. எல்லாரும் கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம எல்லாமே எடுத்துக்கிடணும். இதுவும் பெரிய வாழ்வு வந்து நம்ம ஒரு மமதையா இருக்க கூடாது. அதுக்குதான் இந்த இந்த வரி வடிவம் கூட நான் சொல்லுவேன். நம்ம பெரிய வாழ்வு நமக்கு வந்திருக்கு, அல்லது பெரிய பதவி கிடைச்சிருக்கு, அதனால நம்ம தான் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அதுவும் கடந்து போகும். பெரும் தோல்வி அது என்று ஏமாற்றமா இருந்து நம்ம மனதை தோலவிடும் கூடாது. அதாவது எதையும் தாங்கும் இதயம் வேணும். அதாவது இதுவும் கடந்து போகும். கட்டாயம் எந்த கடைசியில என்ன பாருங்க, எல்லாம் நன்மையா தான் நமக்கு வரும். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு நன்மை வருங்கிற மாதிரி நம்ம ஒரு நேர்மறை சிந்தையே புகுத்திக்கிட்டே இருக்கணும். எதுலயுமே வாழ்ந்திருக்கவும் தெரியணும், நமக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியணுமா. இதுவும் கடந்து போகும். பெரிய வாழ்வும் கடந்து போகும், பெருந்தோல்வியும் கடந்து போகும். தைரியமா நம்ம நன்மையான காரியங்களை நம்ம நம்ம முன்னிறுத்திக்கிட்டு நேர்மறை சிந்தையை உள்புகுத்திக்கிட்டே இருந்தா நமக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நேர்மறை ஆகணும். என்னுடைய கருத்து பதிவு செய்யறேன்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: அதாவது அதுவும் கடந்து போகும்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
3: வீரவனூர்ல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க கணேசன் சார்.
3: சரிங்க. அதாவது இதுவும் கடந்து போகும், அதுவும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போகும், மாற்றம் ஒன்றே மாறாது என்று பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதுதான் இன்னைக்கு வச்சிருக்கிற தலைப்பு. அப்படிங்கும் போது வாழ்க்கையில ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் கவலைகள் வந்திருக்கு, ஆனா எதுவுமே தங்கல்ல நிக்கல, எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்கேனா. ஆக இந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்துக்காக எடுத்துக்கிட்டு நம்ம கவலை பெறக்கூடிய நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்து மறந்துட்டு அதை கடந்து போனாதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்ங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களை கத்துக்கல. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, புயலை எதிர்த்து பறக்கும் பறவைக்கு தான் வானம் வந்து முழுவதும் சொந்தம். இந்த தடைகள் எல்லாமே நம்ம வந்து முடக்கிறதுக்கு கிடையாது, நம்ம வந்து இன்னும் பலசாலியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனாலதான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்படி நீங்க நினைச்ச அந்த தருணத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு கால் பண்ணலாம் 0462256113132, அப்படி இல்லைனா 0462256133 அப்படின்னு எங்களுக்கு நேர்கள் பார்த்தீங்கன்னா. ஜெய்மா செபாஸ்டியன், இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைனில் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பாடல் கேட்கணும் இல்லையா, நமக்கும் ஒரு உற்சாகம் வேணும். ஸோ உற்சாகப்படுத்தாமல் ஒரு பாடலாம் கேட்க இருக்கிறோம். ஜெகமே தந்திரன் திரைப்படத்தில் இருந்தால் விவேகாவுடைய பாடல் வரிகளில் தனுஷ் தி சந்தோஷ் நாராயண் அவர்கள் பாடினது சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க உணர்ந்த அந்த தருணம். நேரம் 9:35 ஆகிட்டு இருக்குது. நேயர்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். சங்கரங்கோயிலிருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
1: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா. எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்லிடலாம் சார், சொல்லுங்க.
2: அதுமா வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம கடந்து போகும்போது அது வந்து நமக்கு வந்து மேலும் ஒரு நல்ல ஊக்கத்தை தந்தாரு. அந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை விட்டு தெருவா போகக்கூடிய ஒரு தன்மை நமக்கே தெரியும். அதனால பிரச்சனைகளை வந்து நாம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல தைரியத்தை உண்டாக்கிடணும். அதுதான்

0: மனுஷனுக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: நிலைய உறவுகளுக்கு உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசிட்டு வரீங்க.
1: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
2: இதுவும் கடந்து போகும். நம் ஒளிக்கலச்சின் ஒளி உறுப்பியான தென்கட்சி கோ சாமியன் அவருடைய இதிலிருந்து எடுத்தது நினைக்கிறீங்க அந்த தலைப்பு அதுக்குரிய உரைநடையிலீங்க. இதுவும் கடந்து போகும். பாத்தீங்கன்னா நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு துறவி ஒரு ஒரு தோட்டத்தில் ஒரு காட்டு வழியே போயிட்டு இருக்காரு. அந்த உரிமையாளர் வந்துங்க, யோ யாரையா யாருங்க அது என்ற காட்டில் நடந்து போறேன், என்ற காடு என்ற காட்டில் நடந்து போறேன்னு
1: சொல்லியிருக்காரு.
2: அந்த துறவி கேட்டிருக்காருங்க, இந்த சொத்து யார் பேர்ல இருக்குன்னு. என் பேர்ல இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி என்ன எங்க அப்பா பேர்ல இருந்து, அதுக்கு முன்னாடி என் தாத்தா பேர்ல, அதுக்கு மேல கூட்டம் பேர்ல இருந்ததுனாரு. அப்படின்றது எதுவும் கிடையாதா அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து உன் மகனத்த வரு என்னங்க கேக்குங்களா, மகனத்த ஒரு நிலையற்ற தன்மைதான் நினைக்கும் என்று நினைக்காதே நிலையற்றது. அதனால வந்து பிறர் என்றது என்று எதுவும் என்னுடையது என்று எதுவும் கூற வேண்டாம். எல்லாமே வந்து பிறர் ஒரு நாளைக்கு தான் நம்மகிட்ட இருக்குங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுதுங்க, இல்லாதப்ப வந்து அது மற்றவர்கள் போய் சேர்ந்துருங்க. அதனாலதான் இதுவும் கடந்து போகும், உனக்கும் எதுவும் கிடையாது. எதையுமே வந்து மற்ற நண்பர்களுடையோ இதை விட அதாவது இயன்றதை செய், இல்லாதவருக்கே நல்ல விதம் பழக்க வச்சு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிற தலைமை கட்டும்.
1: நன்றி சார், நன்றி. அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் காமலா திண்டு கணேசன்.
1: கணேசன் சார் உற்சாகமா இருக்கேன் நானும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானு அதுக்கு மேல பாட்டு கேட்டு உற்சாகமா இருக்கேன்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க. அதுக்காக தான் பாடல் உற்சாகமா போட்டு விட்டது. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: என்ன இப்ப கூட அதே கடந்து போகணும்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா மழையே பெய்ய மாட்டேங்குது. ஆடு மாடுக்கெல்லாம் தீவனம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா நம்ம சோறு ஊத்துறதுக்கு நம்ம அதுக்கு ஊத்துக்கு ஊத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் கடந்து போகும்போதுதாங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறதுக்கா எப்ப பெய்யுதுன்னு தெரியலங்க.
1: கண்டிப்பா நிச்சயமா நம்பிக்கை வைப்போம். கண்டிப்பா அந்த சமயத்துல எல்லாம் கரெக்டா நடக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கையோட இருப்போம்ல.
3: நன்றி,
1: நன்றி சார், நன்றி, நன்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்மளுடைய நேரம் நம்மளுடைய தூக்கம் சாப்பாடு எல்லாம் தியாகம் பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சு நம்ம அந்த படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், அப்படி இல்லையா ஒரு பொறுப்பை எடுத்து செய்கிறதா இருக்கட்டும், அதை வந்து பார்த்து பார்த்து செய்வோம். மனசு நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரை பண்ணோம், இவ்வளோ முயற்சி பண்ணி மிஸ் ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுவும் ஒரு அனுபவம் தான், இதெல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்ற மாட்டோம் இல்லையா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எப்போ கேட்டாலும் நமக்குள்ள ஒரு வைபு வரதாங்க செய்யும். கில்லி திரைப்படத்திலிருந்து பாவிஜியோட பாட வரிகளை சுக்ஷின் இந்த அவங்க பாடினது வித்யாசாகருடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி உற்சாகமான பாடலை கேட்டு உற்சாகமாக அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க. ஜெய்மா செபஸ்டினியும் கூட இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு ஸ்டேட்மெண்டாக இருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. ஒன்பது மணி 43 நிமிடமாக இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட நினைஞ்சிருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில இதுவும் கடந்து போகும் என உணர வைத்த அந்த தருணம், அந்த அனுபவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: வந்துட்டேன் மேடம். முனிசிபாலிட்டிக்கு ரிப்போர்ட் போயிடுது.
0: ஆமா, வீட்டுக்கு வந்து உடனே அந்த இதை லாக்
1: பண்ணி நாங்களே போயிட்டு வாரண்டில முனிசிபல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாங்களே போயிட்டு வாலண்டியர்ல சேர்ந்துட்டோம். அந்த உடனே வந்து நாங்க இருக்கிறதுல இருந்து பக்கத்து கல்யாண் ஜங்ஷன், கல்யாண்ங்கிற இடம் இருக்கு, அங்க வந்து அங்க ஒரு கேம்ப் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு வாரத்துல நாங்க பட்ட இது, அப்பதான் நாங்க வந்து சிக்கப்பட்டோம்னா என்னோட மகனுக்கு கொஞ்சம் வந்து அவ்வளவு தூரம் சிவியரா இல்ல. முதல்ல மகன் மருமகள் அப்புறம் மனைவி பிற எனக்கு இல்ல, இந்த மாதிரிதான் வந்தது. ஆனா இப்ப இந்த தலைப்பை விட்டு இதுவும் கடந்து போகும்னு சொன்னா இதைத்தான் சொல்லலாம்னு பொருத்தமா இருக்கு மேடம்.
0: கண்டிப்பா உண்மைதாலே, அந்த சிச்சுவேஷன் கடந்து வந்தது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயம் தான். நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
1: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நல்லபடியாக
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா,
0: சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா இதுவும் கடந்து போகும், இத வந்து நான் வந்து பிறந்ததுல இருந்து பாக்க, ஆனா இதான் தான் நான் ரொம்ப உணர்ந்தேன். குழந்தையா இருக்கும்போது சிறுவனா இருக்கும்னு ஒரு இத கடப்பமா அப்படின்னு நினைச்சேன். சிறுவனா இருக்கும்போது எப்ப வாலிபர் ஆகணும்னு கடந்து போடணும்னு நினைச்சேன்.

0: இது எப்ப குடும்ப தலைவனா ஆகணும்னு நினைச்சேன். இப்ப இந்த பொறுப்புகள் வரும்போது இதை எப்ப கடப்போம் ஒரு கவலையும் பயமும், ஒரு கவலை கலந்த ஒரு பயமும்
1: இருக்கு. ஓ சரி சரி.
0: ஆனா எல்லாம் தாண்டியாச்சு. அந்த பொறுப்புகளை முடிக்கணும் போது அந்த ஒரு பிரச்சனைகள் வருது, அது வருது, எல்லாத்தையும் கடந்து போனும் போது அது ஒரு அந்த வார்த்தை வந்து நல்ல வார்த்தை, ஒரு உத்வேகமான வார்த்தையா தான். ஆனா கண்டிப்பா இதை எப்ப கடப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அழகா சார்.
0: நன்றிமா, நன்றி மகிழ்ச்சி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வாழ்க வளமுடன் சொல்றது யாரு? இட்டேரியில இருந்து சொன்னாங்க, டக்குன்னு அவங்க லைன்ல என்ன பிரச்சனை தெரியல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவல் பேசுறேன். நலமா இருக்கீங்களாமா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: எல்லாத்தையும் கடந்து போன காலங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு, சோகமாவும் இருக்கு. விவசாயம் எனக்கு விவசாயம் தான் பெரும்பாலும். நாங்க பருவம் அந்த பக்கத்து வயல்காரங்க கள்ளத்துக்கு போடுவோம், அங்க இருந்து அங்கத்து போடுவோம். இப்படி எல்லாம் கடந்து ஒரு நெவலுக்கு வந்த பிறகுதாம்மா ஒரு விவசாயமே ஒழுங்கா பண்ண முடியும். அதே போலதான் காலங்கள் கடக்க கடக்க வந்து ஒரு நேற்று ஒரு முதிய ஒரு சின்ன கதை, ஒரு 40 வீடு எரிஞ்சா அந்த கிராமத்துல, அதுல ஒரு வீட்டுல தீ எரிஞ்சா ஒரு வீட்டுல புகை வந்தா, தீர்ந்த புகை வந்தா அடுத்த 40 மீதி இருக்க வீட்டுல புகை எரியுமா? அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு தீப்பெட்டி வாங்க இல்லாத காலம்லாம் நம்ம கடந்து இன்னைக்கு பாருங்க, கட்டுன ஒண்ணு தீ பிடிக்கிற காலமா. அதே போலதான் ஒவ்வொரு காலகட்டங்கள் பார்க்கும் போது நம்மளாம் எப்படிலாம் வாழணுங்கிறதுக்கு எல்லாமே கடந்து வந்துட்டோம். இனிமேல் கடக்க ஒன்னு ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்க, ஏன்னா உள்ளங்கையிலே எல்லாமே வந்துட்டலாமா. அதனால எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம், இனிமேல் கடக்க போறத நல்லதாவே நினைச்சு கடப்போம். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. உண்மைதானங்களா, நம்மளை வந்து தேத்துறதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். அந்த வகையில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிக்கிறது ஒரு தைரியம் தான். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாடல் கேட்கவிருக்கிறோம். அந்த ஒரு மணி நேரமும் நம்மளை உற்சாகப்படுத்தாமல் நல்ல மோட்டிவேஷன் சாங் கேட்டுருந்தோம். இப்போவும் கூட அதே மாதிரி பாடல் கேட்கவிருக்கிறோம். தர்மதுரை திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சின்மயி ரகுல் நம்பியார் அவர்கள் பாடினது யுவன் சங்கராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 53 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில தான் நாம பேசிட்டு இருக்கோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம் நிகழ்ச்சியில. நேயர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம். முகவரிலிருந்து ஜோதி பேசணும் மேடம்.
3: ஜோதிமா சொல்லுங்க.
4: வாழ்க்கை ஒரு சவால் அந்த வாசகமும் எழுதி வச்சிருக்கேன். ரெண்டையும் பாத்துக்கிடுவேன். நான் தச்சுக்கிட்டு தையல் மிஷின் போட்டிருக்கேன், அங்கேயும் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கேன், நீ கண்ணாடியிலே எழுதி வச்சிருக்கேன்.
3: நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த வாசகத்தை எப்பவுமே பார்த்து உற்சாகம் அடையுங்க, சரிங்களா? தன்னம்பிக்கையோட
4: மந்திரம் மாதிரி மேடம்.
3: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
5: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழ இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் இத்தனை நேரம் ஆனந்த பூங்காற்றை நிகழ்த்தியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்த தங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா, குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன். அம்மா
3: ஜெகதீசன் சார், நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, டக்குன்னு சொல்லிருங்க உங்களுக்கு கருத்து.
5: அதாவது 6 to 60 வரையம்மா ஒவ்வொரு வழிகளையும் கடந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா. நமக்கு வந்த சோதனை உண்மையிலே சொல்றேன் நமக்கு வந்த சோதனை கடவுளுக்கு வந்திருந்தா கூட கடவுள் தாங்கிட மாட்டாரு. அவரும் ஏதாவது சாப்பிட்டு அழகா தூங்கிடுவாரு வாய்ப்புக்கு.
3: நன்றி சார், நன்றி. கேட்டதுக்கு இசைவா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலியில் எங்கள் அப்பா ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்காரு. எப்போவுமே காலையில் 5 மணி ஆனால் எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் அப்போ இதே இது போன வருஷம் அவங்களுக்கும் கூட வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. நாங்கள் அவங்கள பார்ப்போமா அப்படிங்கிற அளவுக்கு

ரொம்ப தோண்டு போயிருந்தோம் ஃபேமிலியில் எல்லாருமே அப்பாவுக்குன்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் நாங்கள் நினச்சிக்கிட்டது பரவாயில்ல இந்த சுச்சுவேஷன் மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க உடம்பு சரியாகி மறுபடியும் வந்து ஆக்டிவேட்டாகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த 5 மணிக்கு எந்திக்கிற பழக்கத்தை இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த சமயத்தில் டல் ஆகும் தான், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கண்டிப்பாக சோர்வாகும். ஆனால் அதையும் தாண்டி வர்றதுக்கான அந்த தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்களும் கூட அதை யூனிட் பண்ணிக்கோங்க. நேற்று அப்படிங்கிறது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே நம் கையில் உள்ள வீணை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்றைய நாளை ரொம்ப அழகாக மீட்டுறதுக்கு கற்றுக்கோங்க. நாளை கரெக்டாக கொண்டு போங்க, பிளான் பண்ணிக்கோங்க, ஜாலியாக எப்போவுமே ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியுடைய நிறைவான வரிகள் மட்டும் இல்லைங்க, நிறைவான பாடலும் கூட, தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்போவுமே தைரியமாக இருங்கன்னு சொல்லி தான் பாடல் வந்துட்டுருக்கு. மீசை முறுக்கு திரைப்படத்திலேருந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையிலையும் குரலையும் கரிஷ்மா ரவிச்சந்திரன் அவர்கள் இது பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியுடைய நிறைவான வரிகள் மட்டும் இல்லைங்க, நிறைவான பாடலும் கூட. தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்போவுமே தைரியமாக இருங்கன்னு சொல்லி தான் பாடல் வந்துட்டுருக்கு. மீசை முறுக்கு திரைப்படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையிலையும் குரலையும் கரிஷ்மா ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சிற்கும், அதைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சி காத்துட்ருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, காற்றலைகளை கேட்டு இணைஞ்சிருங்க.

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில, ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை

நகராட்சி சார்பில் வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். பாடல் கேட்டாலே நம்மளையும் அறியாம ஒரு சந்தோஷம், வேறொரு உலகத்துக்கு போயிருவேங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. எவ்வளோ கவலை இருந்தாலும் ஒரு கப் டீயும் ஒரு சூப்பரான சாங்கும் போதும், நம்ம மனசை அப்படியே மாற்றி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அந்த வகையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256113 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். உங்களோட சேர்ந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்கும் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த குமதி நாராயணன். நம்ம நிகழ்ச்சியில முதலாவது அத்தனுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளர் கோமதி நாராயணனுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாருங்க இருந்து?
1: நான் தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாட்சி கடைக்காரர் விஜயன் பேசுறேன் மேடம்.
0: விஜயன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் அன்னியன், பாடல் வந்து அண்ட காக்கா தொண்டக்காரி.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் காற்றலையில தவழ்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் நடந்த எந்த புரட்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வேலூர் புரட்சி, ஆப்ஷன் பி பாளையக்காரர் புரட்சி. இந்த கேள்விக்கான பதிலாக யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: மணி 10 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவும் யாரும் இங்க காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?

0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: குச்சாலிப்பட்டியிலேருந்து ரேணுகா தேவிமேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரேணுகாம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு முத்து படத்துலேருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: கண்டிப்பாக என்ன இந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆ சொல்லுங்கள் மேடம்.
0: தமிழ்நாட்டில் நடந்த எந்த புரட்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேக்குதா? ஆப்ஷன் ஏ வேலூர் புரட்சி, ஆப்ஷன் பி பாளையக்காரர் புரட்சி.
1: வேலூர் புரட்சி மேடம்.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் நடந்த எந்த போராட்டம், அதாவது எந்த புரட்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ வேலூர் புரட்சி தான் சரியான பதில். வேலூர் புரட்சி என்பது 1806 தமிழ்நாட்டில் நடந்த ஒரு புரட்சி. இது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. வேலூர் புரட்சி ஜூலை 10, 1806 வேலூரில் நடந்துச்சு. இந்த புரட்சியில் சிப்பாய்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகவர் மின் குடும்பத்தின் வழி வந்த திண்டிவனம் கோட்டை தளபதி மற்றும் வேலூர் கோட்டையில் அடைக்கப்பட்ட திப்பு சுல்தானின் மகன்களை ஆதரிச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க. இந்த புரட்சி ஆங்கிலேயர்களால் அடக்கப்பட்டது. ஆனால் இது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஆரம்பமாக கருதப்படுது. இந்தியாவில் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாகாணம் எது? ஆப்ஷன் ஏ மதராஸ் மாகாணம், ஆப்ஷன் பி பம்பாய் மாகாணம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:20 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: கோவை சிறுவாடியிலிருந்து நெல்லை தாமிரபரணிக்கு தண்ணீர் குடிக்க வந்திருக்கும் கோவை நரசிவரன் எம்.கே. கந்தசாமி.
0: கந்தசாமி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நிகழ்ச்சியில நமக்கு தர்பார் படத்துங்க, சும்மா கிளி அப்படிங்கிற பாட்டு.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம இந்தியாவின் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாகாணம் எதுன்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ மதராஸ், ஆப்ஷன் பி பம்பாய்.
1: சந்தேகம் இல்லாம சென்னை மாகாணம்.
0: நன்றி சார், சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, மதராஸ் மாகாணம் அதாவது இன்றைய தமிழ்நாடு தான் இந்தியாவின் முதன் முதலா பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாகாணம். 1921 மதராஸ் மாகாண சட்டமன்றம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றினாங்க. இந்த சட்டத்தின்படி 21 மேற்பட்ட பெண்கள் வாக்குரிமை பெற்றாங்க. இந்த சட்டம் 1921 நடைபெற்ற மதராஸ் மாகாண சட்டமன்ற தேர்தலில் நடைமுறை படுத்தப்பட்டது. மதராஸ் மாகாணத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவில் பெண்கள் விடுதலை இயக்கத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுது. தர்பார் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நான் இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச புலிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ July 29, ஆப்ஷன் பி August 9. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: சும்மா கீழ்
1: 10:25 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதேன் நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: காலை வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். சர்வதேச புலிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஜூலை 29, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 9.
2: ஜூலை 29
1: சரியான பதில். சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 அன்று அனுசரிக்கப்படுது. இந்த தினம் 2010 முதல் கொண்டாடப்பட்டு வருது. மேலும் இது புலிகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த தினம் புலிகளின் முக்கியத்துவம், அவற்றின் வாழ்விடங்கள் பாதுகாப்பு மற்றும் புலிகளின் எண்ணிக்கை குறைவு போன்ற பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 29 அனுசரிக்கப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சரியான பதில் சொன்ன சந்திரசேகர் அவங்களுக்கு பாராட்டுகளும் பாடல்களும் வந்துட்டே இருக்கு.

10:31 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து 3 முறை தங்கப்பதக்கம்

0: வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை யார்? கர்ணம் மல்லேஸ்வரி, மீராபாய் சானு. இந்த கேள்விக்கான பதில் சொல்லவும் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் யாரெங்க இது காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேரம் வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருநாறு மாவட்டத்திலிருந்து ஜி கே கொஸ்டினோட மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா. எனக்கு பாடல் வந்து அண்ணாத்தா படத்துல இருந்து
0: காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல தொடர்ந்து 3 முறை தங்க பதக்கம் வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: கர்ணம் மல்லி பேர் வரமாட்டீங்கம்மா.
0: சரியான பதில் வந்து மீராபாய் சானு. நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து 3 முறை தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பழுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு. இவங்க 2018, 2022 மற்றும் 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. மீராபாய் சானு இந்தியாவின் புகழ்பெற்ற பழுதூக்கும் வீராங்கனை. இவங்க ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் மற்றும் பல சர்வதேச போட்டிகளில் தங்க பதக்கங்களை வென்றுள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ கிரிஜா வைத்தியநாதன், ஆப்ஷன் பி கே அலாவுதீன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருக்கேன்.

0: 10:38 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இந்த பட்டத்து யானை படத்துல இருந்து என்ன ஒரு அழகி அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ கிரிஜா வைத்தியநாதன், ஆப்ஷன் பி கே
1: அலாவுதீன்.
0: கே அலாவுதீன் சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் கே அலாவுதீன். ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர். இந்த ஆணையம் தமிழ்நாடு அரசால் 2025 May 29 அன்று அமைக்கப்பட்டது. மேலும் இந்த August 31, 2026 அன்று தனது அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இந்த ஆணையம் நகர்ப்புறம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை ஆய்வு செய்து மாநில அரசு வழங்கக்கூடிய நிதி பகிர்வு குறித்து பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: கிறுக்கு பயப்புள்ள.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டுட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பத்து மணி 44 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி புதுப்பேட்டையில இருந்து சண்முகாமாரின்.
3: பேட்டையில இருந்து சண்முகாமாரி முத்து, புதுப்பேட்டையில இருந்து.
4: ஆமா மேடம்
3: சார், நிகழ்ச்சியில நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை.
3: கண்டிப்பா சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி ஏலக்காய். மஞ்சள் தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் அப்படிங்கிறது மஞ்சள் உற்பத்தியை அதிகரிக்கவும் மஞ்சள் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்தவும் இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் மஞ்சள் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதன் ஏற்றுமதியை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டு செயல்படுது. மஞ்சள் இந்தியாவின் முக்கியமான மருத்துவ மற்றும் முடித்துணர்வு பயிர் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது இந்தியாவின் தங்கம் அப்படின்னும் அழைக்கப்படுது.

0: 10:50 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: மனைவி பெயர் மல்லிகா, என் பேர் ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அருப்பட்டி புளியம்பட்டில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படத்தின் பெயர் கட்டுமரக்காரன். அந்த படத்துல வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி ஓசை.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

நிகழ்ச்சியில நிறைவா விருப்பப்படல் கேக்குறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். யாரங்க இருந்து பேசுறீங்க? ஆதிமூலம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணி திருநாடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்களிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11:03 ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலுமே ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம் அதை வந்து போக்கிடும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன புன்னகை அதை சமாளிக்கிறதுக்கான மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரமும் இதையும் தொட்ட இடைக்கால பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அப்படி நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மனிதநாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசுகிற அழகழகான இடங்கள் பற்றி முக்கியமான நபர்கள் பற்றி தெரிஞ்சுக்கும். அப்படி இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரண்மனை பற்றி தான். இந்த அரண்மனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு முன்னுரை சொல்லணும் அப்படின்னா, சிமெண்ட்டோ இரும்போ இல்லாமல் தேக்கு மரத்தாலையும் இயற்கையில் இருக்கக்கூடிய மூலிகைகளாலையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கட்ட முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்குது இந்த அரண்மனை. வெள்ளைக்கருவில் செஞ்ச கண்ணாடி மாதிரி மின்னக்கூடிய தரை, 300 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பேட்டரி இல்லாத கடிகாரம், ஆபத்தில் தப்பிக்கிறதுக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு அரண்மனை தான் இன்றைக்கி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பத்மநாபபுரம் அரண்மனை. நிறைய நேரம் நம்ம இங்கே போயிருப்போம், ஆனால் இவ்வளோ ஸ்பெஷல் இதில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் அந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் கேட்கவிருக்கிறோம். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலேருந்து நா காமராஜனுடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ், எஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய சில பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

மணித்திறனாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:10 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திறனாடு நிகழ்ச்சியில பத்மநாபபுரம் அரண்மனை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ண மன்னரால் கிபி 1601 கட்டப்பட்டு அதுக்கப்புறம் மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற மன்னரால் விரிவாக்கப்பட்டுச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரண்மனை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருந்தாலுமே இதை நிர்வகிக்கிறது வந்து கேரள அரசுடைய தொல்லியல் துறை அப்படிங்கிறத நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க கேரள கட்டிடக்கலைப்படி இது வந்து மரங்களாலே கட்டப்பட்ட ஒரு கலை பொக்கிஷமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த அரண்மனையில் கண்டிப்பாக நம்ம வியந்து பார்த்த ஒன்று அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தளம் தான், அந்த தரைத்தளம் வந்து அவ்வளோ வலுவழுப்பாக கண்ணாடி மாதிரி கருப்பு நேரத்தில் மின்னும். இத்தனை 100 வருஷங்கள் ஆனாலும் அந்த பளபளப்பு குறையவே இல்லை. இதுக்கு எந்த சிமெண்ட்டோ டைல்ஸோ அவங்க பயன்படுத்தலை. எரிக்கப்பட்ட தேங்காய், அதோடைய சிரட்டை, அப்புறம் முட்டையுடைய வெள்ளைக்கரு, மரக்கறி, சுண்ணாம்பு, ஆத்துடைய அந்த மணல், சில மரப்பட்டைகளுடைய சாறு, இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து செஞ்சுருக்கிறாங்க. நம்ம முன்னோர்களுடைய அறிவியல் அறிவுக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய வியப்பூற்ற விஷயங்கள் அந்த அரண்மனையில் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. கண்ணால் பேசவா திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில கிருஷ்ணராஜ் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க ராஜ்கண்ணாவுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 100.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

11 மணி 18 நிமிடம் ஆகிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில பத்மநாபபுரம் அரண்மனை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த அரண்மனையில் மந்திர சாலை அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் மன்னர் தன்னுடைய அமைச்சர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்தக்கூடிய இடம். இந்த ரூம்குள்ளே போனாலே ஒரு இயற்கையாகவே ஏசி போட்ட மாதிரியான ஒரு குளிர்ச்சி அங்கே இருக்கும். சுற்றி இருக்கிற மர ஜன்னல்களில் பல வண்ணங்களில் மைக்கா வந்து பதிஞ்சிருப்பாங்க. காலையில் சூரிய ஒளி இது வழியாக உள்ளே விழும்போது அந்த இடமே நிறைய வண்ணங்களில் ரொம்ப அழகாக காட்சியளிக்குமா. இதுக்கு அடுத்து இந்த அரண்மனையில் வேக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா தாய் கொட்டாரம் அப்படிங்கிறதான். அரண்மனையிலேயே ரொம்ப பழமையான பகுதி இதுதான். இது வந்து அன்னை அரண்மனை அப்படின்னு கூட சொல்வாங்களாம். பாரம்பரியமான 4x8 அப்படிங்கிற முறையில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது நடுவில் திறந்த முற்றமும் அங்கே இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி நேராக உள்ளே விழுந்து வெளியில் போகிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. வீட்டினுடைய மையப்பகுதி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அதோடைய காற்றோட்டத்துக்கும் இது வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் ஏதோ 300 வருஷத்து கடிகாரம் அப்படின்ன மாதிரிலாம் சொன்னீங்களே, அதை பற்றினு கேட்டிங்கன்னா அதை தான் அந்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடலும் வந்துட்டே இருக்கு. கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் கேஷ் சித்ரா இணைந்து பாடுது இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

11 மணி 24 நிமிடமாகிட்டிருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த அரண்மனையில் மணிமேடைன்னு ஒரு பெரிய கடிகார கோபுரம் இருக்குது. இங்கே இருக்கிற கடிகாரம் கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கிட்டுருக்கு தான். இதில் எந்த எலக்ட்ரானிக் பேட்டரியும் கிடையாது. சக்கரங்கள், எடைக்கற்கள் இதை வச்சு இயங்குகிற ஒரு பழமையான மெக்கானிக்கல் கடிகாரமாக இது இருக்குது. இதோட சத்தம் அரண்மனையை சுற்றி பல கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா, அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் சூப்பராக இயங்கிட்டுருக்கிற ஒரு கடிகாரமாக இது இருக்குது. இங்கே வரக்கூடிய பயணிகள், அதுவும் சுற்றுலா பயணிகள் ரொம்ப வியந்து இதை பார்த்துட்டு போறாங்களாம். இந்த அரண்மனையில் 2000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சாப்பாட்டு கூடமும் இருக்குது. அங்கே பெரிய பெரிய சீன ஜாடிகள் ஊறுகாய் போடுறதுக்காகவே வச்சுருக்கிறாங்க. மன்னர் ஆபத்து காலங்களில் தப்பிச்சு போகிறதுக்காக அரண்மனையிலிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சரல் விலை அப்படின்னு அரண்மனைக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதையும் அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வரலாறுல படிச்சிருப்போம். இங்கே போகும்போது நேரில் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரண்மனை நம்மளை வியக்க வைக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் காத்துட்ருக்க முடியும். பாடலும் வந்துட்டே இருக்குது. கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலேருந்து அகதியனுடைய பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா, தேவா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடினது. தேவாவுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

11:31 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க மனிதநாடு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பத்மநாபபுரம் அரண்மனை பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த அரண்மனை முழுக்க தேக்கு மற்றும் ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஐடி, அந்த மரங்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கொட்டி கிடக்குது. குறிப்பாக ஒரு மண்டபத்துடைய மேல்குறையை நம்ம அண்ணாந்து பார்த்தோன்னா 90 வகையான வித்தியாசமான மலர்களுடைய சிற்பங்களை அந்த மரத்தில் அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரண்மனையுடைய உப்பருகை மாளிகைன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல மன்னருடைய படுக்கை அறை இருக்குது. அங்கே இருக்கிற கட்டில் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அது 64 வகையான மூலிகை மரங்களை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான கட்டிலாக இருக்குது. டச்சுக்காரர்கள் மண்

எல்லோருடைய நட்பை பாராட்டி அவங்க பரிசாக கொடுத்த கட்டில் இது. இந்த மூலிகை கட்டில் படுத்தாலே உடம்புல இருக்கிற பல நோய்கள் குணமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பரிகை மாளிகையுடைய மேல்தளத்தில் சுவர்கள் முழுக்க பல நூற்றாண்டுகள் பழமையான ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த ஓவியங்களுக்கு எந்த விதமான ரசாயன வண்ணங்களும் பயன்படுத்தப்படலை. முழுக்க முழுக்க இலைகள், பூக்கள், மரப்பட்டைகள், கனிமங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட இயற்கை வண்ணங்களை மட்டுமே வச்சு வரைஞ்சிருக்காங்களாம். இன்றைக்கு வரைக்கும் இதோடைய நிறம் கொஞ்சம் கூட மங்காமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. தாலாட்டு படவா திரைப்படத்தில் இந்த கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் அருண்மொழி இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

11:38 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பத்மநாபபுரம் அரண்மனை பார்த்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அரண்மனைக்கு நடுவில் ஒரு கற்சிலை, அதாவது நவராத்திரி மண்டபம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அரண்மனை முழுக்க மரத்தால் கட்டப்பட்டிருந்தாலுமே அந்த நவராத்திரி மண்டபம் மட்டும் முழுக்க முழுக்க கல்லால் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தான் கலை நிகழ்ச்சிகள் நடனங்கள் எல்லாமே நடக்குமா. இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒலி அமைப்பு, உள்ளே எந்த மூலையில் சலங்கு சத்தம் கேட்டாலுமே மண்டபம் முழுக்க ரொம்ப துல்லியமாக அதை எதிரொலிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்பீக்கர்லாம் கண்டுபிடிக்க முன்னாடியே இந்த மாதிரியான வடிவமைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த அரண்மனையுடைய முகப்பில், அதாவது முன்பக்கம், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான பால்கனி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அப்படியே யானை மேலே வைக்கிற அம்பாரி அந்த மாதிரியே இருக்குமா. விழா கூட்டத்தை அங்கேருந்து தான் மக்கள் வந்து விழா காலங்களில் அந்த முகப்பில் நின்று கூட்டத்தை ரசிப்பாராம். இதில் செதுக்கப்பட்டிருக்கிற மர வேலைப்பாடுகள் ரொம்ப நுண்ணியமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. சின்ன ஜமீன் திரைப்படத்தில் இந்த வாலியுடைய பாடல் வரிகளில் மனோ மற்றும் கே சித்ரா இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பத்மநாபபுரம் அரண்மனை பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து மன்னர்களுடைய ஆயுத கிடங்கு வச்சுருக்கு அந்த இடமும் இருக்குது. அந்த காலத்தில் திருவிதாங்கூர் படைகள் பயன்படுத்தின பலவிதமான ஆயுதங்களை இங்கே காட்சியாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நீளமான வாள், கேடயம், ஈட்டி, ஆரம்ப காலத்தில் துப்பாக்கிகள் எல்லாமே இங்கே இருக்குது. குறிப்பாக காயங்குளம் வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் கூர்மையான ஸ்பெஷலான வாளை இங்கே பார்க்க முடியும். இந்த அரண்மனை வளாகத்தில் ஒரு பழமையான சரஸ்வதி கோவில் இருக்குது. திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கம் வந்து மாறாமல் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி சமயத்தில் இங்கே இருக்கிற சரஸ்வதி சிலையை யானை மேலே வச்சு பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு பெரிய ஊர்வலமாக கொண்டு போவாங்க. நவராத்திரி முடிஞ்சதுமே மறுபடியும் இங்கே வந்து வச்சுருவாங்களாம். இந்த அரண்மனைக்குள்ளே நுழையும் போதே நம்மளை அறியாமல் ஒரு அமைதி, அந்த காலத்துக்கே போன மாதிரியான ஒரு உணர்வு வரும். வெறும் கல்லும் மண்ணும் மட்டும் இல்லாமல் மரமும் பேசும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. அந்த அரண்மனை பார்த்தா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

0: ஸோ செய்திகளை எடுத்துட்டு நமக்காக கோமதி நாராயணம் அவர்களும் வந்துட்டாங்க.
1: சொல்லுமா, முக்கியமான விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய நடக்கலாம், அதுல நமக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி மனைத்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம டெய்லி பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்தியன் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான ஐஆர்சிடிசி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இவங்க வந்து ஒரு இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களை பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து சாரதாம்க்கு

0: செப்டம்பர் 2 சிறப்பு விமானம் இயக்கப்படுது. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி மற்றும் உத்தர்காசி, ஜோசிமத், மானா கிராமம், அதுக்கப்புறமா ஹரித்வார், ரிஷிகேஷ் உள்ளிட்ட இடங்களை பார்க்கலாம். 13 கொண்ட இந்த யாத்திரைக்கு 67,650 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதில் விமான கட்டணம், தங்கும் வசதி, வாகனம் வாயிலாக சுற்றி பார்க்கக்கூடிய வசதி, உணவு, இது எல்லாமே இந்த 67,650 ரூபாயில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. முன்பதிவு அப்புறம் இன்னும் இந்த பயணம் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா 9003140655 அப்படிங்கிற நம்பருக்கும், 8287932064 அப்படிங்கிற மொபைல் ஃபோன்லேயும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதல் விவரங்களுக்கு www.irctctourism.com அப்படிங்கிற இணையதள முகவரி, அதாவது www.irctctourism.com அப்படிங்கிற இணையதள முகவரியிலையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஸோ இந்த வாய்ப்பை வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இப்போயே பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வழங்கியெல்லாம் பாடல் வந்துட்டே இருக்கு. பருவராகம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், யஷ்வானிக்கு இணைந்து பாடினது ஹம்சலேகாவுடைய இசையில, பஞ்சு அருணாச்சலம் அவருடைய பாடல் வரிகள்ல.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு 11:53 ஆயிட்டிருக்குது. மணித்திருநாடி நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகள் பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்த செய்தி என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம்?
2: அடுத்த செய்தி என்ன அப்படின்னா,
1: வேளாண் பட்டதாரிகள்
2: அதான
1: தொழில் துவங்க மானியம் இல்லை, அந்த செய்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோமதி வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன்
2: அப்படின்னு நான் சொன்னேன்.
1: ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செய்தி என்ன அப்படின்னா, நான்குநேரி வட்டாரத்தில் வேளாண் பட்டதாரிகளை தொழில் முனைவோர் ஆக்குறதுக்காகவே இந்த திட்டத்தின் கீழே வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை இன்றி பட்டதாரிகளுக்கு மேலாண்மை சார்ந்த தொழில் துவங்குறதுக்கு 100,000 மானியம் வழங்கப்பட இருக்கிறாங்க. ஸோ தகுதி வாய்ந்த நபர்கள் தேசிய மயம் பேங்க் வாயிலாக குறைஞ்சபட்சம் 2,00,000 கடனுதவி பெறும் பட்டதாரிகளுக்கு வேளாண் உட்கட்டமைப்பு நிதி வாயிலாக குறைஞ்ச வட்டியில் கடனும் 100,000 ரூபாய் மானியமும் அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு நான்குநேரி வட்டார மேலாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் அவங்க கிட்ட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கண்டிப்பாக நமக்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்னு பார்த்தா திருச்செந்தூர் கோவில், நினச்சா ட்ரெயின் ஏறி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக பயங்கர கூட்ட நெருக்கடியாக இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் வந்து இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 8:00 வரைக்கும் சுவாமி தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருவிழா காலங்கள் மட்டுமில்லாது வார விடுமுறை நாட்கள்லையும் பக்தர்கள் கூட்டம் இங்கே அலைமோதுறதுனாலையும் சாதாரண நாட்களில் காலையில் 5:00 நட திறந்து 9:00 நடை திருக்காப்பிடும் வரைக்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இரவு நேரங்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர்றதுனால கோவில் நடை சாத்துறதுக்கு காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த கடந்த மாதம் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பதாகை வச்சுருந்தாங்க. அதில் பொது தரிசன வரிசையில் மாலை 6:30 வரையிலும், 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் 7:00 வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பால் இரவு நேரங்களில் கோவிலுக்கு வரவங்களால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததுனால அதை 8:00 மாற்றியிருக்கிறாங்க. ஸோ 9:00 வரைக்கும் நட திறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் 8:00 வரைக்கும் தான் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அந்த கடலில் விளையாண்டுட்டு இருக்காமல் முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
1: ஸோ இந்த தகவலோட அப்படியே நிகழ்ச்சியும் நிறைவு செஞ்சுக்கலாம். மணித்திரால் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இன்றைக்கி பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி முழு செய்திகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
2: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: நிகழ்ச்சி நிறைவான பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் தான் வந்துட்டு இருக்குது. கேஜே யேசுதாஸுடைய குரலில் பாடலை தொடர்ந்து 12:00 செய்திருக்கும். அதைத் தொடர்ந்து 12:02 இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி குறிப்புகள் தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. 12:10 ஷார்ப்பாக ஸ்நேகிதி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தோழிகள் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்காக்களில் 46 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொரோனா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1-5 நலம்தரா நிகழ்ச்சியில் கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. பிற்பகல் 2 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3-2 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 பொதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1970 வந்த திரைப்பட பாடல்கள் குறித்து கேட்கலாம். 6:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தோழியின் கூற்றாக குறுந்தொகை கூறும் கருத்துக்கள், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தொலைபேசி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரில் இதுவரை இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் வருது, கேளுங்க.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4:00 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12:02 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை இனி கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா என்ற தலைப்பில் ஸ்நேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். ஒரு மணிக்கு நலம்

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:10 ஆயாச்சு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. ஜெமீமா
1: சொல்லுங்க. சுபகலா,
0: இன்னைக்கு வந்து மொபைலும் கையுமா தான் எல்லாருமே சுத்திட்டு அலையுதோம்.
1: ஆமா, அது இல்லைன்னா நமக்கு வந்து அடுத்த நேரம் ஓடாது பாத்தீங்களா?
0: ஓடாது. மொபைல் இல்லைன்றாலும் பரவாயில்ல, அதுல சார்ஜ் இல்லைன்னா கூட தாங்க முடியாது நம்ம.
1: ஆமா, சிலருக்குலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கிட்ட இருந்து நடந்துகிட்டே தான் இருப்பாங்க, எப்ப கரண்ட் வரும், சார்ஜ் எப்ப போடுவோம் அப்படின்னு.
0: அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மொபைல் மோகம் அதிகமா இருக்கு, மொபைலுக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, மொபைல் இல்லாத ஒரு நாள் வந்து சாத்தியமா? ஒரே ஒரு நாள் முழுக்க முழுக்க மொபைலே கிடையாது உங்க கையில, அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், சாத்தியமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 0462251132 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்ப கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கோமதி, பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: பாளையங்கோட்டை. நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம். எல்லாரும்
0: சொல்லுங்க, மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா?
2: ஒரு நாள் சோறு தண்ணி கூட இல்லாம இருப்போம். மொபைல் இல்லாம இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது.
2: முடியவே முடியாது.
1: முடியவே முடியாது.
2: வீட்டை விட்டு கீழே இறங்கினாலே முதல்ல செல்லதான் ஃபர்ஸ்ட் தூக்க தோணும். நீங்க சொன்ன மாதிரி அதுல சார்ஜ் இல்லனா கூட யார் கடையில போனாலும் ஒரு 10 நிமிஷம் பாட்டு தருவாங்களா அப்படின்னு கேட்டு வாங்கி போட்டுருவோம்.
0: கண்ண மூடிக்கிட்டே பக்கத்துல வச்சு
1: தடவி

0: போல அந்த செல்லை எடுத்து பார்த்து
1: அதுல எந்த திருவோம் மேடம்.
0: அதனால செல் இல்லாத
1: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முந்தி வந்து நம்மளுக்கு தபால் எதுலயாவது ஒண்ணுல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு ரேடியோ தேவையில்லை, டிவி தேவையில்லை, எந்த ஒரு பொருளுமே இப்ப ஒரு கணக்கு பாக்கணும்னா கூட கையில இதுல எல்லாமே நம்மளுக்கு வசதி இருக்கு.
0: எல்லாத்தையுமே செல்லுல பாத்துக்கலாம் இல்லையா,
1: செல்லுல பாத்து கொடுக்கும். அதனால இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல் வந்து ஒரு பிள்ளைய தூக்காம ஒரு பிள்ளைய எப்படி நம்ம மறக்காம வெளியே கொண்டுட்டு போறோமோ அதே மாதிரி நான் செல்ல தூக்கி முதல்ல பேக்குக்குள்ள போடலாம்.
0: இணைப்புல இருக்கீங்க, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்திமா,
3: என்ன அமைதி, லைன் கிடைச்ச பிறகும்
0: செல்ல செல்ல தேடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும்.
2: என்ன
0: ஒரு நாள் சொல்றீங்க, நான் அஞ்சு நாள் பாக்காம இருந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. இருந்தோம், இப்ப இருந்தே போனோட இருந்து பழகிட்டோம். தீப்பெட்டிய தேடி மெழுகுத்திரிய தேர முடியல, டார்ச்சையும் காணும். அதுக்காக இந்த செல் வேணும்னு கையில தூக்கி செல்ல தானே உபயோகப்படுத்துவீங்க? அவங்க சொன்ன மாதிரி வந்து கோமதி அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இன்னைக்கு செல்லு, எல்லா விஷயமுமே செல்லுக்குள்ள அடக்கமா இருக்கு. விளக்கேத்தி வச்சிருப்பீங்க.
3: சுபக்கல என்ன சொல்றாங்கன்னா, சாந்திமணி என்ன கேட்டாலும் நான் அந்த ஆப்ஷன் வந்து வரமாட்டேன், இல்லாம இருக்க முடியும். அதான் சாந்திமா உறுதியா இருக்கு அதுல.
0: சரி நன்றிமா. ஒருத்தங்க இருக்கவே முடியாதுன்னு முதல் நேயர் சொன்னாங்க, நீங்க இருக்க முடியும். சரி நன்றிமா, நன்றி
2: நன்றி.
3: அதாவது ஒரு மீம்ஸ்ல போயிருந்தாங்க சுபக்கலை, முன்னாடி எல்லாம் பாட்டிமார் பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதை போட்டு அதுக்கு இந்த பக்கம் நம்ம எல்லாரும் போனை தடவிட்டு இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. இப்ப காலம் எப்படி மாறிடுச்சு இல்லையா, அந்த அளவுக்கு போன் வந்து நம்ம கைகள்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: பன்னிரெண்டு மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். இன்றைக்கி மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறோம். முதல் நேயர் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது நேயர் சாத்தியம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி சாத்தியம், நம்ம மனசு வச்சா முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வசதியான வீட்டுகள்ல இருக்கும். நம்ம பப்ளிக் பூத் தேடி பிஎஸ்என்எல் போன்ல போய் பேசிருக்கோம். இப்போதான் இந்த மாதிரி போன் இல்லைன்னா இல்லைங்கிற அளவுக்கு
0: அடிஷன்.
1: ஆனா வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் மனசுதான் காரணம். மனக்கட்டுப்பாடு இருந்தா போன் இல்லாம ஒரு நாள் என்ன, ஒரு ஆண்டு நாள் வாழ்றது சாத்தியம்.
0: போன் பயன்படுத்தாம இருக்குன்னா இருக்க முடியுங்கிறீங்க?
1: ஆமா, மனக்கட்டுப்பாடு இருந்தா முடியும், எதுவுமே முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நேர்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வெளியூர்ல
0: வீடியோ கால் பண்ணி இன்னைக்கு பார்த்து பேசிக்கிற முடியுது.
2: ஆமா மேடம். அப்புறம் எதுவும் ஒரு பொருள் தேவை அப்படின்னா வெளியே போக வேண்டாம், விருந்தாளர் கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா டக்குனு நம்ம போன்ல ஆன்லைன் மூலமா எதுவும் வாங்கிக்கிடலாம். அதான் போன் இல்லாம இருக்க முடியாது சாத்தியம். போன் கண்டிப்பா வேணும்,
0: கண்டிப்பா போன் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
3: சுசுபக்கலா பாத்தீங்கன்னா நேர்களாக ஒருத்தர் சாத்தியங்காங்க, ஒருத்தர் சாத்தியங்காங்க
0: அப்படிதான் சொன்னாங்க. இந்த திருப்பம் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க வேணும் சாத்தியம் அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது அது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க.

0: கோயில் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த வகையில அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: ஹலோ,
1: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்துமா?
2: நான் துர்கா பேசுறேன், ஸ்ரீங்கடா வரட்டும்.
1: சொல்லுங்க துர்காமா, மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா?
2: சாத்தியம்தான். ஆமா,
0: எப்படி சாத்தியம் சொல்லுங்க.
2: மொபைல் போன் பண்ணது வந்து யாருமே நேர்ல பேசவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் போன்லயே தான்.
0: ஆமா, ஏத்த வீட்டு கூட போன் தான்.
2: அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் அதனால போன் இல்லாம சாத்தியம்.
0: போன் இல்லாம வந்து நீ இருக்கிறது சாத்தியம் சொல்றீங்களா?
2: ஆமா.
0: சரி, நன்றிமா. நன்றி
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
3: நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொடுத்து பேச்சுக்களை சுபக்கலாம் எடுத்துக்கும், குழந்தைத்தனமாக பேசும் ஜெனிவா எடுத்துக்கும் வணக்கம் சொல்வது உங்க அன்பு நேயர்
0: குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு
3: இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும். சொல்லுங்க.
3: தலைப்பு கொடுத்துருக்கீங்களே, நாங்க நீங்க போன் அடிச்சு நாங்க போன் அடிச்சு அலன்னு சொல்லாம நீங்க எப்படி பேச முடியும்? தொலைபேசி இல்லாம எதுவுமே முடியாது மேடம். ஒரு வேலைக்குனா கூட தொலைபேசி இருந்தாதான். இப்ப இங்கிருந்து நேரடியாக கூட போவாங்க, இப்ப அப்படி கிடையாது. போன்லயே ஆளபுரம் கூப்பிட்டுருக்காங்க,
0: போன்ல ஆளை கூப்பிடுதாங்க. ஒரு கடைக்கு போனா கூட வந்து இன்னைக்கு காசை கையில கொண்டு போக வேண்டியது இல்ல, செல்போன்லயே காசு
1: பண்ணிடுறாங்க. லிஸ்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க,
0: எல்லாமே ஒரே ஒரு போன்
3: போகுதுதான். இது பட்டுக்கிட்டு தான் உடனே இப்ப உடனே நேர்ல போக கிடையாது. நான் பட்டுக்கிட்டு வச்சிருக்கேன், நீங்க வாங்கன்னு சொல்லி எல்லாமே போன்லயே தான் நடந்துட்டு இருக்கு. அதனால போன் இல்லாம மூச்சு கூட விட முடியாது மேடம்.
0: அவங்களுக்கு ஒரு நாள் அந்த மொபைல் இல்லனா சாத்தியமான்னு நான்
3: கேட்டிருக்கேன். மேடம், அஞ்சு நிமிஷம் இல்லாம இருக்கு, கரண்ட் போன உடனே உடனே ஹெட்போன் போட்டு அங்க பாட்டு வச்சாங்க. அதனால முடியாது.
0: நன்றி.
1: சொல்லுங்க.
0: இப்போ ஒரு நேயர் முடியவும் ஒரு நேயர்
1: முடியாது,
0: ரெண்டு நேயர் எடுக்கிறோம் ஒவ்வொரு பாட்டுக்கு அப்புறமும். அதுல ஒருத்தர் முடியும் ஒருத்தர் முடியாதுன்னு சொல்றாங்க. சரிசமமா போயிட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேயர் கூட அவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் வழியா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆழ்வார் திருநகரில்
0: இருந்து மாலதின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல, 2024 வெள்ளம் வந்தப்போ வந்து அவங்க நாலு நாளோ அஞ்சு நாளோ போன் இல்லாம இருந்தாங்களாம்.
1: சோ அந்த சூழ்நிலை வந்துருச்சு,
0: சூழ்நிலை வந்துருச்சு. கரண்ட் ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் கட்டு, காலையில சார்ஜ்
1: இருந்துதான்
0: வேற வழியே இல்ல. ஆனா பொசம் முட்டிட்டு வரும் அதுவே.
1: என்ன சொல்ல போனா அந்த நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம வேலை சொல்றோம் அப்படின்னா அப்ப வந்து சுறுசுறுப்பா செய்வாங்க, ஏன்னா போன் இல்ல செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி பிஸியா வச்சுக்கும் போது சாத்தியம் தான் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது.
0: ஆனா போன்படி அதான் சொல்றேன், அந்த ஒரு நாள் சமாளிக்க முடியாம திணறுவாங்க. ஐயோ, இன்னைக்கு சடன் சார்ஜ் இல்ல, போன் யூஸ் பண்ண முடியாம கிடக்குதேன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வருவோம்.

0: 12:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நமக்கு தொலைபேசி வழியாக நேரில் பேசுறது போக
1: வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பியிருக்காங்கல்ல ஸ்ரீதேவி பரமசிவானந்தம்.
0: ஆமாம், அவங்க
1: சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க?
0: ஒரே ஒரு நாள் சாப்பிடாம கூட விரதம் இருக்கலாம், வராதவன் கூட இருக்கலாம், ஆனால் வந்து கைபேசி இல்லாமல் இருக்க முடியாது. இது எந்த காலத்துக்கும் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு கைபேசியிலிருந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை அனுப்புவதில் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அதுக்கு இந்த மெசேஜே ஒரு சான்றுங்கிறத சொல்லியிருக்காங்க.
0: டக்குன்னு நான் இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொல்ல முடியுது. சாப்பிடாம கூட இருந்துருவாங்களா? ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்களாம்.
1: ஒழுங்காலும்
0: அதுவே இதுல போன் ஒரு நாள்

0: இல்லைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த சிநேகிதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழையப்பட்டியிலிருந்து செல்வக்கணி. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: நல்லா நலமா இருக்கிறோமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்மா.
2: சொல்லுங்கம்மா.
1: அது சாத்தியம் இல்லதாம்மா?
0: சாத்தியம் இல்ல.
1: வேணா இப்ப அப்படி நிலமா ஆயி போச்சு, அதுலயே மூழ்கிட்டோம் எல்லாரும். இப்போ ஒருத்தங்க தவறிட்டாங்கன்னா கூட நம்ம டக்குன்னு தகவல் இருந்து சொல்லிடலாம் சரிங்களா? முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல, ஒரு ஊருக்கு போயிட்டு அவங்க தகவல் சொல்றதுக்கு அங்க அடக்கமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம் கூட நடந்திருக்கு. அதனால இது நல்லதுக்கு யூஸ் பண்ணா அது சாத்தியம் இல்ல.
0: சாத்தியம் இல்ல. மொபைல்
1: முடியாது,
0: மொபைல் இல்லாம முடியாது.
1: என்னன்னாலும் தகவல் சொல்லிடுறோம் பாத்தீங்களா, அதனால அது கண்டிப்பா முடியாதான், இல்லாம முடியாது.
0: நன்றிம்மா, நன்றி.
2: சொந்த நேர் வந்து முடியாது சொல்லிருக்காங்க, அடுத்த நேர் முடியும்னு சொல்லுவாங்க போல. சாத்தியம் தான்.
3: வணக்கம். இந்த ஜெனிமா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் சாந்திமா.
0: நல்லா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க.
3: நான் ஆறுமுகத்தில் சாந்தி பேசுறேன்.
0: சாந்தியம்மா சொல்லுங்க.
3: இதுக்கு முன்னாலாம் எனக்கு போனை பத்தியே நான் வந்து கண்டுக்கிட்டே மாட்டேன். இப்ப நம்ம ரேடியோல பேசுறதுல இருந்து எனக்கு போன் இல்லாம எங்கேயே இருக்க முடியல.
0: இருக்க முடியல.
3: ஆமா, நம்ம ரேடியால எப்படியாச்சும் எப்படியாவது பேசணும் இருக்கோம். எனக்கு இங்க எப்படியாவது எனக்கு எங்க மைனிகள் நாங்க பிடிச்சிட்டு இருப்போம். எனக்கு எப்படியாவது ஒண்ணு போட்டு தந்துருவாங்க. யாரு பொண்ணுதான் ஒரு பொண்ணுக்கு நாங்க போட்டு விட்டுருவோம். ஒருத்தருக்கு ஒரு புரியும்
0: நன்றி. ஜெமிமா, ரெண்டு நேரங்கள் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே.
2: ஆமா, நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நேரம் ஆகாதான் ஒருவேளை இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க போல.
0: தெரியும், நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: 12:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஜமீமா வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேயர்கள் பதிவுகளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பதிவு அனுப்பியிருக்கிறாங்க. கோ முப்பிடாதி சங்கரன் கோவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நலம் நலமறியாவல்னு சொல்லிட்டு, செல்போன் இல்லாமல் எந்த வகையிலும் நாம் ஒரு நிமிடம் கூட அதனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சிறிது நேரம் பசியாறி விட்டாலும் செல்போன் இல்லாமல் நாம் இருக்க பழகவில்லை. நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க.
1: ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா?
0: ஆமாம், வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பதிவு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபோனில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நெல்லை தமிழுக்கும் மாமாவுக்கும் வணக்கம்.
0: நெல்லை தமிழா? அப்படியா அப்படியா, சரி சரி, பக்கத்து வீட்டு அம்மாவா? சொல்லுங்க அம்மா.
1: உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் தாளையூத்து லலிதா.
1: லலிதா,
0: தாளையூத்து லலிதா. சொல்லுங்க
2: அம்மா. ₹1.5
0: போன் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே.
2: ₹1.5 போன் தான், அதனால வேற எதுவும் பார்க்க முடியாது. நம்ம எப்பவும் தவிர்த்து சாத்தியம்
0: இல்ல. இப்ப அந்த உங்களோட ₹1.5 போன் இல்லாம உங்களால இருக்க முடியாதா? தவிர்த்து இருக்கலாம், சாத்தியம் இல்லன்னா சாத்தியம் இல்லங்கிறீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மகாலட்சுமி.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஒரு நாள் இருக்க முடியும்.
0: ஒரு நாள் இருக்க முடியுமா?
3: மனசு வச்சா இருக்கேன்.
0: ஒரு நாளைக்கு மேல இந்த காலத்துல பயன்படுத்திட்டு இல்லன்னு இருக்க முடியலன்னு
3: சொல்றேன்.
0: அப்ப மகா

0: மகாலட்சுமி எஃப்எம். பரவாயில்ல அப்போ, மகாலட்சுமி எஃப்எம்க்கு ஃபோன் போடாம இருந்துக்கிடுவீங்க மனசு வச்சா?
1: பரவாயில்ல, லெட்டர் போட்டுக்குவாங்க. என்னமா
0: நிகழ்ச்சியில இவங்க வந்து முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த நேரம் முடியும், ஆனா
1: சில நேரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் ஆப்ஷன் போயிட்டாலும் முடியுங்க, நினைச்சா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், இல்ல
0: அதிகமா போன் பயன்படுத்தாதவங்களா கூட இருக்கலாம். அதிகமா பயன்படுத்துறவங்க போன் வச்சு டெய்லி வந்து கண்டிப்பா,
1: அப்படி சொல்லக்கூடிய நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா அந்த உறவுகளுக்கு நேரம் கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. போன்லயே போயிடும், அது இல்லைன்னா நேர்ல பார்த்து பேச முடியும்.
0: அழகா சொன்னாங்கல்ல, ஓசூர்ல எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போன் மூலியமா தான் பார்க்க முடியும், பேச முடியும்.
1: ஆமா,
0: நான் என்ன பண்ண முடியும், எனக்கு போன் இல்லாம முடியாதுன்னு
1: பஸ் புடிச்சு கிளம்பிடுவாங்கல்ல. இந்த வந்து
0: முடியுமா, வீட்டுல வத்த குழம்பு வச்சேன், குருமா வச்சேன் அப்படின்னு காட்டுவாங்க வீடியோ கால்லயே, பாத்துக்கலாம். இது அப்படி பாக்க முடியுமா, அடுத்த வீட்டுல போய் பாக்குற மாதிரி இருக்கும் போன்ல பாக்குறது. அதனாலயும் சாத்தியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க, சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: 12:54 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்நேகிதியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேபிசி நகர்ல இருந்து.
0: புனிதா, உங்க பேர் சொல்ல போறீங்க இப்போ? இல்லாமல் ஒரு நாள் சாத்தியமா?
1: ஆனா இப்போதைய காலத்துக்கு அது முடியாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இல்ல, இந்த கவர் அதுல எழுதுவோம் பாருங்க, நலமாக உள்ளீர்கள் அப்படிலாம் எழுதும்போது அதுல அப்படி ஒரு உயிர்கள் எல்லாம் இருக்கும், சொந்த பந்தம், உண்மையான அன்பு கிடைச்சது. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே போன் தான். இன்லண்ட் கவர் எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப நான் போன வாரம் கூட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த இடியப்பக்காரங்க நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் கொடுத்தோன்ன நம்பர் நீங்களும் வாங்கிக்கன்னு பக்கத்துல ஒரு அக்கா சொன்னாங்க, நம்பர் எதுக்காக இருக்கும், சின்ன வாங்கி வச்சுக்கிட்டேன். இடியாப்பங்களுக்கு நம்பர்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா இடியாப்போன்னு வந்தாங்க, ஆனா அந்த சவுண்டும் இல்ல, பைக் சவுண்ட்லாம் கேட்டு வெளியில போய் பார்த்தேன் காணும். என்னாச்சு, ஒருவேளை இதுக்குதான் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் கால்
0: பண்ணேன்.
1: அதுக்கப்புறம் நினைச்சு அப்ப ஒரு நாள் கூட இருக்க முடியாதா, போன் இல்லாம நினைச்சேன். பாத்துக்கோங்க, எல்லாமே இப்ப போன்லயே வந்துட்டு பாத்தீங்களா, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜிபேல இருந்து எல்லா பேய்களும், போன் பே ஜிபே
0: இடியாப்பக்காரருக்கு போன் பண்ணுங்க. இங்க இருந்து சத்தம் கொடுப்பாங்க அந்த காலத்துல, இப்ப போன் பண்ணி கூப்பிட வேண்டியதா இருக்கு இடியாப்பக்காரர. நன்றி. ஜெமிமா, அதே மாதிரி வாட்ஸ்அப் இல்லையா,
2: வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி,
0: 4 நாட்கள் வந்து செல் இல்லாம என்னால இருக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. அப்ப 5வது நாள்
2: இருப்பாங்க. ஆமா, அந்த 4 நாள் வரைக்கும் இருந்துக்கு என்ன சொல்லிருக்காங்க,
0: 4 நாள், 1 நாள் என்ன, 4 நாள் கூட என்னால இருக்க முடியும், 5வது நாள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் போல. அதான் 4 நாள். சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு மொபைல் இல்லாமல் ஒரு நாள் சாத்தியமானு கேட்டதுக்கு நிறைய நேர்கள் சாத்தியம் சொன்னாங்க, நிறைய நேர்கள் சாத்தியம் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக முடியாது, மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஒரு நாள்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னும் நிறைய நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மை அதுதான். ஃபோன் பயன்படுத்தாதவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் டெய்லி ஃபோனில் தான் வந்து முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் பண்ணுறவங்க அப்படின்னு எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும்பாங்க, ஃபோன் இல்லைன்னா அந்த மாதிரியும் இருக்கிறாங்கங்கிறத தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.
2: நான் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேளுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
2: உயிரினம் தோன்றிய காலத்திலிருந்து பார்க்கும்போது வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தண்டுவடம் உள்ள மிருகங்கள், தண்டுவடம் இல்லாத மிருகங்கள், பாலூட்டிகள் மற்றும் மற்ற ரெப்டைல்ஸ், இதில் எல்லாமே முதுகு தண்டுவடம் அந்த உருவாயிருச்சு. எலும்பாக உருவான தண்டுவடம் உயிருக்கு அது ஒரு அமைப்பை கொடுக்குது. அந்த அமைப்பு முதுகு எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய தண்டுவடம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாதுகாப்பதற்கு என்று உருவாக்கப்பட்டது தான் அந்த முதுகு எலும்பு. அதாவது மூளைக்கும் நமது கால் பாதம் வைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்னென்னா அந்த தண்டுவடம். அது ரொம்ப சாஃப்டான ஸ்ட்ரக்சர். அந்த தண்டுவடத்தை ஆக்சுவலாக மூடி இருக்கிறது தான் அந்த முதுகெலும்பு. ஸோ இந்த தண்டுவடத்தை பாதுகாப்பதற்காண்டி உருவான ஒரு அமைப்பு தான் இந்த முதுகெலும்பு. அந்த முதுகெலும்புக்கு உள்ளே இருப்பது தண்டுவடம். அந்த தண்டுவடம் நமது அனைத்து அமைப்புகளையும், இரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் செய்யக்கூடியது மூளை மூலமாக தண்டுவடம். ஸோ இந்த முதுகெலும்பு என்பது மெயின் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா தண்டுவடத்தை பாதுகாப்பது. இதே வந்து பரிமாண வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன் உருவாகணும்னு சொல்கிறோம். அது எல்லாமே மற்ற மிருகங்கள் எல்லாம் நான்கு கால் மூலம் நடக்கிறது, மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் ரெண்டு காலில் நடக்கிறான். அப்போ என்ன ஆச்சுதுன்னா இந்த முதுகெலும்பு புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நேராக நின்று நமது உடம்பை நடப்பதற்கு வேலை செய்வதற்கு மிக முக்கியமான அமைப்பாகுது. இந்த மாதிரி புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நாம் நிற்கும்போது தான் நம்முடைய உடலில் பல மாற்றங்கள் வருகின்றன. அந்த முதுகெலும்பு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வுன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு எலும்பு நம்ம கழுத்துலேருந்து கீழே அடி உட்காரம் வைக்கும் இருக்க பார்த்தீங்கன்னா 33 எலும்பு சொல்லுவோம். அந்த 33 எலும்புகள் சரியாக உருவாகணும் கருவில். அது தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு என்று இருக்கும். இந்த ஜவ்வு இருப்பதனால தான் நம்ம வந்து கீழே குனிஞ்சு நிமிர முடியுது. இல்லைன்னா பார்த்தா மேலேருந்து கீழே வைக்கும் மரக்கட்ட மாதிரி ஆயிரும். நீங்கள் குனியவும் முடியாது, நிமிர முடியாது, கழுத்து திரும்பாது, எதுவுமே திரும்பாது. ஸோ ஒவ்வொரு அமைப்பிற்கும் அந்த ஜவ்வுக்கு ஒரு வேலை உண்டு, கீழே குனிந்து நிமிர்றதுக்கு, திரும்புவதற்கு, எலும்புக்கு வந்து இதை பாதுகாப்பதற்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இயற்கையால் படைக்கப்பட்டது மிக அருமையான செயல்பாடுகள். மனிதன் என்று பரிமாண வளர்ச்சி நிற்க ஆரம்பித்தானோ அன்றே முதுகெலும்பு தேய்மானங்கிறது ஆரம்பித்தது. 16 வயசு 17 வயசு வரைக்கும் நமக்கு மனிதனுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. அந்த வளர்ச்சி காலத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி நார்மலாக இருக்கணும். இப்போ அந்த இதில் வந்து சத்து குறைபாடுகள் ஏற்படலாம், இல்லைன்னா பிறவியிலேயே அந்த எலும்புகள் சரியாக பிரிய

0: காரணத்தால் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு ஒட்டிக்கும், ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இருப்போம், அந்த இடத்துல வளர்ச்சி தடைப்படும். சிலருக்கு வந்து மசில்ஸில் இல்லைனா அந்த நரம்புகளில் சுற்றி இருக்க சதை அல்லது நரம்புகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுனாலையும் இந்த குறுக்கெலும்பு முதுகெலும்பு வளைய ஆரம்பிக்கலாம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பிறவி குறைபாடுகள், அதனாலேயும் வலி ஏற்படலாம். சில குழந்தைகள் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பின்னாடி ஒரு பெரிய கத்தை மாதிரி உருவாகிருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தண்டுவடம் ஒட்டி கிடக்கும். ஒரு தண்டுவடம் எலும்பும் இருக்காது, மேலே இருக்கிற தோலும் தண்டுவடம் எல்லாம் ஒட்டி போய்க்கும். மெலிங்கோ மைலோசில் என்று சொல்லுவோம், வெளியவே தெரியும். பிறக்கும் போதே பார்க்கக்கூடியது, கால்கள் இயக்கம் சரியாக இருக்காது. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பிறந்தும் போதே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா நம்மளோட வந்து தகவல்களை சொல்ல இருக்கிறாங்க. தொலைபேசி வழியில் அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? ஹலோ வணக்கம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள்

0: 1:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவங்க நம்மளோட பேச இருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து பேச இருக்கிறோம். இந்த கோரை கிழங்கை வந்து எப்படி அடையாளப்படுத்துறது? இது வந்து செடியில இருக்குதா, மரத்துல இருக்குதா, எப்படி?
1: கோரை கிழங்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதோட சித்த மருத்துவத்துல இதோட வேறு பெயர் வந்து முத்தக்காசு. அதே மாதிரி தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து நட் கிராஸ் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் பலை செடியா வளரக்கூடியது, அதாவது சமவெளிகள்ல வளரக்கூடிய ஒரு புல்லோட இனம். எப்படி வந்து அரிசி கோதுமை இருக்கோ அதே மாதிரியா கலைச்செடியா வளரக்கூடியது. இதோட கிழங்குக்குதான் வந்து கோரை கிழங்கு அப்படிங்கிற பெயர்.
0: இது வந்து அந்த கோரை புல்லுல இருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கா?
1: கிடைக்கக்கூடியது, ஆமா. கோரை புல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: ஆமா ஆமா.
1: கலைச்செடி மாதிரி வளர்ந்து கிடை

0: எல்லா இடங்கள்லயுமே இது வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா வறண்ட பகுதிகள்லயும் இருக்கும், நீர் அதிகமா உள்ள பகுதிகள்லயும் இது வந்து வளரக்கூடியது. இது ஒரு புல் வகையை சேர்ந்தது. இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு, அதாவது சிறுகோரை பெருங்கோரை அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா சிறுகோரை வந்து சின்ன சின்னதா இருக்கும், அதோட புல் வந்து சின்ன சின்னதா இருக்கும். பெருங்கோரை வந்து பெரிய பெரிய புற்கள் வந்து இருக்கும் அதிகமா. அதே மாதிரி இதோட கிழங்குகளுக்கு வந்து ஒரு நறுமணம் இருக்கும். இந்த கிழங்கு இந்த புல் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கூர்மையா இருக்கும். இதோட பூ வந்து அதோட நுனியில வந்து ஒரு ஊதா நிறத்துல இல்லைன்னா பழுப்பு நிறத்துல வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தா இருக்கும். சோ இதோட கிழங்கு அப்படின்னு பாக்கும்போது அந்த புல்லுக்கு அடியில நிலத்துக்கு அடியில அந்த கிழங்கு இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா உருண்டையா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த நீள்வட்ட வடிவம் சொல்லுவாங்க இல்லையா, ஓவல் ஷேப்ல. சோ இந்த மாதிரியும் வந்து இருக்கும். இது வந்து கருப்பு கலர்ல இல்லைன்னா அதாவது பழுப்பு நிறம் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இதோட உள்ள வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள் பகுதி வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். ஓகேவா, இதோட சுவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கசப்பு கலந்த ஒரு சுவை இருக்கும். இது இதோட மூலி இந்த தாவரத்தோட பயன் முக்கியமான வந்து பயன்படுத்துற உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதோட வேர் கிழங்கு தான்.
1: வேர் கிழங்கு,
0: கோரை கிழங்கு அப்படின்னு பெயர் வந்தது.
1: மத்தபடி இந்த செடியோட வேற எந்த பாகமும், இந்த புல்லோட வேற எந்த பாகமும் பயன்படுத்தப்படலையா?
0: இல்ல, இதோட கிழங்கு மட்டுமே வந்து மருத்துவ குணம் உள்ளது.
1: சரி சரி சரி.
0: அதே மாதிரி இதோட செய்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இந்த இந்த மூலிகைக்கு வந்து வெப்பம் உண்டாக்குற செய்கை வந்து இருக்கு. வெப்பத்தை உண்டாக்கும். அதே மாதிரி சிறுநீரை பெருக்கக்கூடிய செய்கையும் இருக்கு, வியர்வை பெருக்க செய்கை. அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள்ல உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நிறுத்தக்கூடியது. அதே மாதிரி குடல்ல ஏற்படக்கூடிய புழுக்களை நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த மூலிகைக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி சித்த மருத்துவத்துல வந்து முக்கியமா வந்து எல்லா வகையான சுர வகை அதாவது காய்ச்சலுக்கும் வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா குதிகால்ல வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்கேனியல் ஃபர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து வாய் அதிகமா இருக்கிறதுனால. சோ அந்த வாயுக்களை நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த கோரை கிழங்கிற்கு வந்து இருக்கு. அதே மாதிரி கோரை கிழங்கு வந்து அந்த காய வச்சு அதை பவுடர் பண்ணி அந்த பொடியை வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இந்த கோரை கிழங்குல வந்து என்னென்ன வேதி பொருட்கள் இருக்குது?
0: கோரை கிழங்குல வந்து நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கு. முக்கியமா வந்து அதுல வந்து எந்த ஒரு கிழங்கா இருந்தாலுமே அதுல வந்து மாவு சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்துக்கள், ஸ்டார்ச், அதே மாதிரி சினோலின் வந்து இருக்கு அதிகமா. அதே மாதிரி டெர்பின்ஸ் வந்து அதிகமா இருக்கு, டானின் வந்து அதிகமா இருக்கு. இப்ப இதுல அது வந்து அதிகமா இருக்கிறதுனால இதுல வந்து கொழுப்பு எண்ணெய் வந்து அதிகமா இருக்கு. இந்த வேர் கிழங்குகள்ல இருந்து ஒரு எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் அதுல என்னென்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னா லெனோலினிக் ஆசிட், லெனோலிக் ஆசிட் அண்ட் ஓலிக் ஆசிட், இந்த மாதிரியான கொழுப்பு எண்ணெய் வந்து இந்த கிழங்குல வந்து இருக்கு. முக்கியமா இந்த வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால இந்த மூலிகைக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து நீக்கக்கூடிய செய்கை இருக்கு. சோ நம்ம உடல்ல எங்க வீக்கம் ஏற்பட்டாலும் சரி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்ப தொண்டையில சதை வளருது அப்படின்னா அந்த தொண்டையில இருக்க வீக்கம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீக்கங்களை நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த வேர்க்கிழங்குக்கு இருக்கு. என்ன அப்படின்னா டான்சிலைட்டிஸ் வாங்க, தொண்டையில் சதை வளருதல் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா உண்டாகும். எதனால அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால இது வந்து தொண்டையில சதை வளருது குழந்தைங்களுக்கு காமனா ஏற்படக்கூடியதுதான். சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோரை கிழங்கை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கபம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொண்டையில சதை வளர்ற பிரச்சனை, உடல்ல எந்த ஒரு வீக்கம் அதாவது ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க மூட்டு வீக்கம் ஏற்படும், இந்த மாதிரி எல்லா விதமான வீக்கங்களையும் நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த கோரை கிழங்குக்கு வந்து இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கலாம், கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஒரு மணி 24

0: நான்கு நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவங்க தொலைபேசி வழியாக தகவல்களை கூறிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், இந்த கோரை கிழங்கை வந்து எந்தெந்த முறையில் பயன்படுத்தலாம்?
1: அதாவது கோரை கிழங்கு வந்து சித்த மருத்துவத்துல வந்து நிறைய நோய்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறோம். என்ன அப்படின்னா, கோரை கிழங்கு வந்து சித்த மருத்துவத்துல குடிநீரா வந்து குடுக்கறோம். என்ன அப்படின்னா, இத பாடலாவே வந்து சொல்லியிருக்காங்க, முத்தக்காசு கற்பதாகம் முடிந்த விலாமிச்சு இருவேலி, முத்தச்சுக்கு சந்தனமும் சுகமாய் காய்ச்சி குடித்தீனே, சித்த பிரம்மையுடன் பிறந்த தேனே மானே சேத்தன்னாய், பித்தத்துடனே வந்த துறம் பேசாது ஓடி போய்விடுமே. என்ன பொருள் அப்படின்னா, கோரை கிழங்கோட பற்படாகம் விலாமிச்சு வெட்டிவேல் சுக்கு சந்தனம் இதெல்லாமே சமமா எடுத்துட்டு நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தத்தினால ஏற்படக்கூடிய சுரம் வந்து பேசாது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்னதுதான், எல்லா வகை காய்ச்சலுக்குமே கோரை கிழங்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எப்படி நம்ம வீட்டுல வந்து ஒரு அஞ்சரைப்பட்டியில சுக்கு மிளகு இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த கோரை கிழங்கும் நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா உடனே மாத்திரை வாங்கி போடாம இந்த மாதிரி கோரை கிழங்கு மட்டும் ஒரு ஒரு 4 பீஸ் எடுத்து தட்டி போட்டு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சோம் அப்படின்னா அந்த ஜுரம் வந்து உடனே வந்து நீங்கும். அதே மாதிரி இந்த கோரை கிழங்கு வந்து வலியை நீக்கக்கூடிய செய்தியும் இருக்கு. நம்மளுக்கு உடல் சோதி உடல் வலி இருக்கு அப்படின்னாலும் கூட நம்ம இந்த கோரை கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், குடிநீரா செஞ்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி கோரை கிழங்கோட மாம்பட்டை, அந்த மாமரத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டையும் ரெண்டையும் சேர்த்து இடிச்சு அதுல இருந்து அதை வந்து நம்ம மாவு எப்படி புட்டு அவிப்போம் அதே மாதிரி இத பிட்ட அவியல் செஞ்சுட்டு அதுல இருந்தே கிடைக்கக்கூடிய சார்ல அதிவிடையம் சேர்த்தோம் சேர்த்து கொடுக்கறோம் அப்படின்னா இந்த கழுத்தல் சுரம் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாந்தியோ இல்ல வயிற்றுல ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனைக்கு வந்து நம்ம இந்த கோரை கிழங்க வந்து நம்ம குடிநீரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோரை கிழங்கோட இஞ்சி சம அளவு எடுத்துக்கணும், ரெண்டையுமே இடிச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதோட தேன் சேர்ந்து தேன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு சுண்டக்காய் அளவு வந்து நம்ம உருட்டிட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய அஜீர்ண பிரச்சனைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தீத கழிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோரை கிழங்குக்கு அந்த அதோட சேர்த்து இஞ்சிக்கும் வந்து இருக்கு.
0: இப்போ இந்த கோரை கிழங்கு வந்து சித்த மருத்துவத்துல முக்கியமா எந்த நோய்க்கு பயன்படுத்துறாங்க?
1: ஆக்சுவலா கோரை கிழங்கு வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நஞ்சுக்களை நீக்கக்கூடிய செய்கை இருக்கு, காய்ச்சலை நீக்கக்கூடிய செய்கை இருக்கு, நம்ம உடல்ல வந்து வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய செய்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். முக்கியமா வந்து சிறுநீர் பெருக்கி செய்கை, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி பூஞ்சை தொற்று ஏதாவது ஏற்பட்டுச்சுனாலும் அதையும் நீக்கக்கூடிய செய்கையில் வந்து இந்த கோரை கிழங்குக்கு இருக்கு. பர்டிகுலரா எந்த ஒரு மூலிகையுமே இதுக்குதான் அப்படிங்கிறது கிடையாது, நிறைய நோய்களுக்கு வந்து இது வந்து கோரை கிழங்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம்.
0: சரி சரி சரி,
1: அதை எப்படி எதோட சேர்ந்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம்.
0: ஓ சரி, இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை எப்படி பயன்படுத்தலாம் எதோடலாம் அப்படிங்கிறது.
1: இப்ப வந்து பச்சையா நம்ம வந்து புல்ல வந்து நம்ம அந்த மண்ணை தோண்டி அந்த கிழங்க நம்ம எடுத்து பச்சையா இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கிழங்க வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நம்ம மார்புல வந்து தடவினோம் அப்படின்னா, இப்ப வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி பச்சையா இருக்கிற கிழங்கு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு தேன் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த தேன் கடிச்ச இடத்துலயும் இந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதே மாதிரி அரைச்சி நம்ம தினமும் குளிக்கும் போது அதை நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வியர்வை நாற்றமும் சரி கற்றாழை நாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாற்றங்களை வந்து நீக்கக்கூடிய செய்தி இந்த பச்சை கோரை கிழங்குக்கு வந்து

0: அது மட்டும் இல்லாம இது கோரைக்கிழங்கு வந்து நிறைய மூலிகைகள்னால ஏற்படக்கூடிய நஞ்சுக்கு வந்து இத வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்துல ஏற்படக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த கோரைக்கிழங்குக்கு வந்து இருக்கு.
1: கண்டிப்பா.
0: அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த கபத்தினால ஏற்படக்கூடிய ஜுரம், காய்ச்சல் வரும் இல்லையா குழந்தைங்களுக்கு, சளியினால இருமல் இருக்கும், மூக்குல இருந்து நீர் வடிஞ்சே இருக்கும், அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து இந்த கோரைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி இப்ப இந்த கோரைக்கிழங்குக்கு இன்டர்னலா தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது மட்டும் இல்லாம அது நம்ம குளிக்கிற தண்ணியோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தாலுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து நீக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம உடல்ல இப்போ அனிமிக்கா இருப்பாங்க, ரத்த சோகை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வெளிப்புறமாவே நம்ம இதை வந்து டெய்லி குளிச்சுட்டு வந்தா கூட ரத்த சோகை வந்து நீங்கும்.
1: குளிக்கிற தண்ணியில போட்டு குளிக்க சொல்றீங்க அப்படித்தானே? குளிக்கிற தண்ணியில வந்து இந்த கோரைக்கிழங்கை போட்டு குளிக்கணும்.
0: ஆமா, கோரைக்கிழங்கோட பொடியை நம்ம போட்டு காய்ச்சி குளிச்சுட்டு வரோம். அது அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீபலா பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரீபலா பொடி, மரமஞ்சள், கோஷ்டம், இதெல்லாம் சேர்த்து சித்த மருத்துவத்துல வந்து கோரைக்கிழங்கு முழுகு நீர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே ஒரு 5-10 மெடிசன் வரும். அதெல்லாம் சேர்த்து அந்த நீரை வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஏற்படக்கூடிய இந்த கரப்பான்னு சொல்லுவாங்க, அது வந்து பூஞ்சை தொற்றுனால ஏற்படக்கூடிய படை, படத்தாமரை, தொறை சிறங்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நிறுத்தக்கூடிய செய்கை வந்து இருக்கு கோரைக்கிழங்குக்கு.
1: சரி, இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 1:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள் தொடர்ந்து நம்மளோட தொலைபேசியில் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், அதாவது பாடலுக்கு முந்தி சொல்லியிருந்தீங்க தோல் பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கோரை கிழங்கு எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு, அதை தொடர்ச்சியாக சொல்லுங்க.
1: அதே மாதிரி தோல் பிரச்சனைகளுக்கு கோரை கிழங்கு வந்து ரொம்ப சிறந்தது. சித்த மருத்துவத்துல வந்து நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த நலங்கு மாவுல வந்து இந்த கோரை கிழங்கு வந்து சேருது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து 7 மூலிகைகள் வந்து சேருது. அதுல ஒண்ணு வந்து கோரை கிழங்கு. சோ இந்த மாதிரி அந்த நலங்கு மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அதை நம்ம டெய்லி சோப்புக்கு பதிலாவே நம்ம வந்து இந்த பொடியை வந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தோல்ல ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, சுரி, சிறுங்கு இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளையும் நீக்கும். அது மட்டும் இல்லாம தோல் நல்லா பளபளப்பா இருக்கும், ஒரு பொலிவா இருக்கும். இது வந்து நம்ம நம்ம உடல்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டும் இந்த பொடியை வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். இப்ப உள்ள சோப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை அதிகமா இருக்கும் இல்லையா? சோ இந்த பவுடரை நம்ம சோப்புக்கு பதிலா நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தோல் வந்து என்னைக்குமே வந்து பொலிவோட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, தோல் பிரச்சனையும் இல்லாம இயற்கையாவே வந்து நம்ம தோலை வந்து அழகுபடுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோரை கிழங்க வந்து மூட்டு வலி, இந்த தசை வலிகளுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, கோரை கிழங்க வந்து பொடி பண்ணிட்டு அந்த பொடியை வந்து அரை டீஸ்பூன், அதாவது டீ தூள் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஹாஃப் டீஸ்பூன் வந்து காலையிலும் சாயந்தரமும் வந்து ஒரு டம்ளர் வந்து பால்ல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், தசை வலிகள் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாம கோரை கிழங்க வந்து காய்ச்சாத பால்ல சேர்த்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வியர்வை நாற்றம், கற்றாழை நாற்றம் வந்து சரியாகும். அதே மாதிரி கோரை கிழங்கு வந்து நல்லா இடிச்சு அதுல வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு இத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அஜீர்ண பிரச்சனை, ஏதாவது செரிமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து கொடுக்கலாம். 2 நாள் மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம கோரை கிழங்கோட பனங்கற்கு வந்து ஜீரகம், ஜீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம குடிச்சு கஷாயம் மாதிரியும் வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா பவுடராகவும் ரெடி பண்ணிட்டு நம்ம குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதுவும் வந்து கிட்னி, அதாவது சிறுநீரக தாரைன்னு சொல்லுவாங்க, இருத்திரால ஏற்படக்கூடிய தொற்று, அதாவது யூடிஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணக்கூடிய

0: முடியுது. அது மட்டும் இல்லாம சிறுநீர் வந்து நம்மளுக்கு போகும்போது எரிச்சல் ஏற்படுறது, சிறுநீர்ல ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கோரைக்கிழங்கு வந்து சரி பண்ணும். அதே மாதிரி இப்ப ஒரு சிலருக்கு பார்த்தா முக சுருக்கம் இருக்கும், ரொம்ப வந்து முகம் வந்து ட்ரையாவும் சுருக்கமாகவும் இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நலங்கு மாவை வந்து நம்ம தினமும் வந்து குளிச்சுட்டு வரலாம்.
1: இந்த நலங்கு மாவுல வந்து கோரைக்கிழங்கு சேர்க்கிறோமா?
0: ஆமா, நலங்கு மாவுல கோரைக்கிழங்கு சேருது. இல்ல அப்படின்னாலும் பிளெயின் பவுடராவே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கோரைக்கிழங்குன்னு கேட்டா கிடைக்கும். அதை நம்மளே வந்து காய வச்சு பவுடர் பண்ணியும் வச்சு நம்ம தனியாவும் வந்து உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி கோரைக்கிழங்கு வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கணும். அதோட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடியும் பனங்கற்கண்டும் சேர்த்து நம்ம நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு இந்த டீ காஃபி குடிக்கிற மாதிரி, இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீவர் இருக்கும் இல்லையா, ஜுரம் இருக்கும், கபம், அதாவது சளி, இருமல், மூக்குல நீர் வடிகிற பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இத மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கும் குடுக்கணும், பெரியவங்களும் குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி நிறைய இந்த உடல் வலி சார்ந்த தைலங்கள் இருக்கும் இல்லையா, சோ அந்த தைலங்கள்ல வந்து இந்த கோரைக்கிழங்கு வந்து சேருது. சோ அதனால நம்மளுக்கு இந்த தசைகள்ல கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தசை பிடிப்பு, தசை வலி, அதே மாதிரி மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, இதெல்லாம் இந்த எல்லா பிரச்சனைக்குமே நம்ம இத வந்து ஒரு கஷாயமா வச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி ரத்தத்துல வந்து அந்த RBC சொல்லக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்துறது இந்த கோரைக்கிழங்கு பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பூஞ்சை தொற்று பிரச்சனை, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம தோல்ல பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வரவே வராது, 6 மாசத்துக்கு 1 தடவை, 3 மாசத்துக்கு 1 தடவை, இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு சில பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கருப்பையில புண்கள் இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸ் ஆகும்போது பெயின், சிவியரா அடி வயிற்று வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இந்த கோரைக்கிழங்க வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை வந்து தேனோட சேர்த்து எடுத்துட்டு வரலாம், இல்ல அப்படின்னா கஷாயம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாகும். இப்ப வந்து கோரைக்கிழங்க வந்து நம்ம வந்து வெளி கோரை பாயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அந்த கோரை புல்ல செய்யக்கூடிய பாய், கோரை பாய்,
0: அது வந்து பெருங்கோரையோட புல்லுல செய்யக்கூடியது கோரை பாய். சரியா, இந்த கோரை பாய வந்து நம்ம காய்ச்சல், அதாவது ஜுரம் இருக்கிற டைம்ல நம்ம அந்த பாயில படுத்துட்டு வந்தாலும் சரி, நம்மளுக்கு பசி இல்லாம இருக்கும் இல்லையா, மந்தமாவே இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பாயில படுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதே மாதிரி கோரை பாய் வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடல் ரொம்ப சூடா இருக்கிறவங்க, பித்தம் அதிகமா இருக்கிறவங்க, உடல் எப்பவுமே எனக்கு ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த பாயில வந்து படுத்துட்டு வரலாம். அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும், இந்த பாயில படுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வரும் அவங்களுக்கு. இதுதான் வந்து சித்த மருத்துவத்துல கோரைக்கிழங்கு இந்த மாதிரியான வகையில வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி நான் வயிற்றுல புழுக்களை வந்து நீக்கக்கூடிய செய்கை இருக்கு அப்படின்னு சொன்னேன்
1: இல்லையா,
0: இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து குடல்ல கிருமிகள், அதாவது புழுக்கள் இருக்கு அப்படின்னா இதை வந்து 1/4 டீஸ்பூன் அளவு குழந்தைகளுக்கு வந்து வெந்நீர்லயோ இல்ல கஷாயம் மாதிரியோ வச்சியோ நம்ம வந்து குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குடல் கிருமிகள் வந்து நம்ம உடல்ல இருந்து நீங்கும். அதே மாதிரி இது வந்து வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய மூலிகை, நம்ம உடல் எடைய வந்து குறைக்கக்கூடியது.
1: எந்த முறையில?
0: நம்ம உடல் பருமனை வந்து நீக்கக்கூடிய செய்கை வந்து இந்த கோரைக்கிழங்குக்கு வந்து இருக்கு. சோ இது வந்து ரிசர்ச்ல வந்து அவங்க வந்து சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இது வந்து உடல் எடை குறைக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு 90 நாள் 30 பேருக்கு கொடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நம்மளோட உடல் எடையும் குறையுது, அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரலோட அளவையும் குறைக்குது. அதாவது ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரைகிளிசரைட்ஸோட அளவையும் குறைக்குது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அண்ட் குட் கொலஸ்ட்ரால வந்து அதிகப்படுத்துது.
1: இது உடல் எடை குறைப்புக்கு வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும்?
0: இதை வந்து 1 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் வந்து கோரைக்கிழங்கு பொடியை வந்து

0: வந்து நம்ம வந்து வெந்நீர்ல கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். இல்ல நான் அந்த கஷாயம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டைரக்டாவே நம்மளுக்கு கோரைக்கிழங்கு கிடைக்குது அப்படின்னா நாலு நாலு கோரைக்கிழங்கு எடுத்து நல்லா அடி இடிச்சிட்டு அத ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அப்படியும் குடிச்சிட்டு வரலாம் ரெகுலரா. இல்ல பொடியாவே இப்ப சித்த மருந்து கடைகள்ல வந்து கோரைக்கிழங்கு பிளெயின் பவுடராவே வந்து கிடைக்குது. நீங்க கேட்டீங்கன்னா கடையில கேட்டீங்கனாலே கிடைக்கும், கோரைக்கிழங்கு பொடின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. சோ அந்த பொடிய வந்து காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துட்டு வரலாம். ஒரு ஸ்பூன் மீன்ஸ் 2 கிராம் வந்து எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி இப்ப வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தடைப்பட்ட இந்த மாதவிடக்கு ஒழுங்கற்ற மாதவிடை இருக்கும், அதே மாதிரி வலி இருக்கக்கூடியவங்க ஒரு 3 to 5 நாள் வந்து இது வந்து 2 கிராம் வந்து பெயின்ல வந்து காலையில வெறும் வயித்துல மட்டும் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதே மாதிரி பிரசவ அழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியது கோரைக்கிழங்கு வந்து செய்யுது. சோ அந்த மாதிரி பிரசவத்திற்கு அப்புறமா இதை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பிரசவ அழுக்கு வந்து நீக்கும். இப்போ நாட்டு மருந்து கடைகள்ல வந்து பச்சை மருந்துன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க இல்லையா, பிரசவானதுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு வந்து குடுப்பாங்க
1: மருந்து, குடுப்பாங்க
0: மூலிகை பொடியவே வந்து அந்த மருந்தா குடுப்பாங்க. சோ அதுல இந்த மூலிகை வந்து சேருது. அதே மாதிரி அல்சருக்கு வந்து இது ரொம்ப சிறந்த மருந்து கோரைக்கிழங்குங்கிறது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோரைக்கிழங்கோட வெந்தயம் வந்து எடுத்துக்கணும். சம அளவு வெந்தயம் வந்து எடுத்துட்டு பனங்கற்கண்டு சேர்ந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதையும் காலையிலயும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை வந்து நீக்கக்கூடிய செய்தி வந்து கோரைக்கிழங்குக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்போதுமே உடல் எனக்கு சோர்வாவே இருக்கு, நல்லாதான் சாப்பிடுறேன், நல்லாதான் இருக்கேன், ஆனா எனக்கு உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கோரைக்கிழங்கோட சுப்பும் பனங்கற்கண்டும் சேர்ந்து அவங்க இதே மாதிரி 3 to 5 நாள் வரைக்கும் ஒரு ஸ்பூன் வந்து காலையிலயும் நைட்டும் எடுத்துட்டு வந்தாங்க
1: அப்படின்னா
0: அந்த உடல் வலி உடல் சோர்வு வந்து நீங்கும். முக்கியமா வந்து இந்த கோரைக்கிழங்கு வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. இது வெறும் தோல்ல கழிவுகளை நீக்கக்கூடியது, ரத்தத்துல கழிவுகளை நீக்கக்கூடியது, நரம்பு மண்டலத்தையும் வந்து சுத்தம் பண்ண செய்யக்கூடியது, அதே மாதிரி லிவர்ல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளையும் நீக்கக்கூடிய செய்தி வந்து கோரைக்கிழங்குக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம நரம்புகளுக்கு இப்ப நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கும் இல்லையா, சோ இது வந்து இந்த மாதிரி கோரைக்கிழங்கு எடுத்துக்கும் போது நரம்புகளுக்கு வந்து நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது. முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு இதை நம்பி கொடுத்துனா மூக்குல இருந்து நீர் வடிகிற பிரச்சனை, கப பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம தாராளமா அந்த மூலிகையை வந்து கொடுத்துட்டு வரலாம்.
1: சரி, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
0: நன்றி.

0: 1:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா தொலைபேசி வழியாக நம்ம கூட தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், இந்த கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீங்க. இந்த கோரை கிழங்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது, என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விதங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க. இந்த கோரை கிழங்கின் பக்க விளைவுகள் ஏதும் இருக்குதா, இதை யார் யார் பயன்படுத்தலாம், யார் யார் பயன்படுத்தக்கூடாது, அதை பற்றியும் சொல்லிடுங்க.
1: அதாவது கோரை கிழங்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஆலோசனை கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா கோரை கிழங்கு வந்து சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய தேவையும் இருக்கு. ஏன்னா ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல வந்து சர்க்கரை நோய்களுக்கு கொடுப்போம். சோ அந்த மருந்துல வந்து இந்த கோரை கிழங்கு வந்து சேருது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப கோரை கிழங்கு எடுக்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருந்தா அவங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்காம எடுக்க கூடாது. அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து எடுக்க கூடாது. மத்தபடி இத வெளிப்பிரயோகமா பால் சுரக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதை யார் வேணாலும் வெளிப்பிரயோகமா யூஸ் பண்ணிக்கலாம், அதனால எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. உள்ள எடுக்கும் போது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவங்களோ சரி சின்னவங்களோ சரி நம்ம அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அத வந்து ஒரு 2 கிராம்ல இருந்து 4 கிராம் அளவு வந்து எடுத்துக்கலாம். இந்த கோரை கிழங்கு வந்து பால்ல எடுத்துக்கலாம், தேன்ல எடுத்துக்கலாம், அதே மாதிரி வெந்நீர்ல எடுத்துக்கலாம், கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம்.
0: இது ஏதோ எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்துறன்னு சொல்லியிருந்தீங்களே.
1: ஆமா, சித்த மருத்துவத்துல வந்து இது வந்து நிறைய மருந்துகள்ல வந்து சேருது. கோரை கிழங்கு வந்து முக்கியமா வந்து நிலவேம்பு கஷாயத்திலயும் கபசுர குடிநீர்லயும் வந்து இந்த கோரை கிழங்கு வந்து சேருது. அதே மாதிரி தைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கு தைலம் சொல்லுவாங்க, சுக்கு தைலம் லகு சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தைலத்தையும் வந்து இந்த கோரை கிழங்கு வந்து சேருது. அதே மாதிரி கருணைல ஏகியத்திலயும் சர்வாங்க ரசாயனம் சொல்லி சித்த மருத்துவத்துல வந்து மருந்துகள் இருக்கு. இந்த மாதிரியான மருந்துகள்ல வந்து இந்த கோரை கிழங்கு வந்து சேருது. அதே மாதிரி இப்ப பெரியவங்க எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கறது சொன்னேன், 2 to 4 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ல தேன்ல வெந்நீர்ல எடுத்துக்கலாம். அது யார் யார் அப்படிங்கறது சித்த மருத்துவர்கள் வந்து நாடிய பார்த்து என்ன மாதிரியான தேவிகள் வந்து எந்த மாதிரியான அனுபானத்துல எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க.
0: அனுபானமும் அளவும் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: அளவு ரொம்ப முக்கியம். ஆமா, அதே மாதிரி எல்லாருமே கஷாயம் மாதிரி வச்சு

0: குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க எடுத்துக்கும் போது கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் அவங்க குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
1: எந்த வயது குழந்தைங்களுக்கு?
0: குழந்தைங்கன்னு எடுத்துக்கும்போது 2 வயசுக்கு மேல இருந்து நம்ம குடுக்கலாம். அதாவது தாய்ப்பால்ல வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி கோரை கிழங்கு வந்து நம்ம அந்த ஏஜ் முக்கியமா வந்து 2 வயசு வரைக்கும், 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபீவர் வந்தாலே நம்ம வந்து இந்த கால் டீஸ்பூன் கோரை கிழங்கு பொடியவே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு அதாவது உடனே பாராசிட்டமால் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடாம இயற்கையாவே நம்ம வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும்.
1: சரி டாக்டர், மத்தபடி இதுல பக்க விளைவுகள் எதுவும் இல்ல?
0: ஆமா, பக்க விளைவுகள் இல்ல. இவங்க எல்லாம் மட்டும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுத்துக்கிறது நல்லது. மற்ற எல்லா பிரச்சனைக்குமே மற்றவங்க வந்து நான் சொன்ன அளவுப்படி 2 to 4 கிராம் வந்து எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பாக எந்த ஒரு மூலிகை மருத்துவ இதுனாலும் வந்து அவங்க அந்த அவங்களோட தேகிக்கு ஏற்ற மாதிரி அனுபானம் அளவு இது எல்லாமே வேறுபடும் அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு வந்து மருத்துவரை அணுகி அவரோட ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் இந்த மருந்துகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் வந்து டாக்டரும் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கலந்துக்கிட்டு வந்து கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து ரொம்ப தெளிவாக விரிவாக பேசுனீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டியும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர்.
0: நன்றி.
1: இதுவரைக்கும் வந்து கோரை கிழங்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள் தொலைபேசி வழியில் தகவல்களை கூற கேட்டீங்க. இப்போ பாடல் வருது, பாடலோடு நிறைவு பெறுகிறது நலந்தானா நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். ரெண்டு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. காலையிலேருந்து பரபரப்பாக ஓடி இந்த மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம் இருக்குதே, ஆஹா எவ்வளோ இதானாலும் ஈடாகாது இல்லைங்களா. அதுலேயும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும் நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்து 9444-6074 அப்படிங்கிற எனக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்குறதுக்காக நானும் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்முடைய பலம் வந்து 2 மடங்காகவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பேபி முன்னீர் பள்ளத்திலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் தாஸ் திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க. பாடலும் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
6: இது 102.6.
8: ரெண்டு மணி 8 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க வாட்ஸ்அப் வழியா. சாமி திரைப்படத்துல இருந்தா ராஜேஷ் நிலையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். கேட்டு இணைச்சிருங்க.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 2:14 நிமிடமாகிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் தான் அவங்களுடைய விருப்பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது திருநெல்வேலி பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ரெண்டு மணி 19 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு காட்சிகளில் கேட்டு இணைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

குக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:26 ஆகிட்டு இருக்குது. நீங்களே உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில கேட்டு ரசிக்க 9443360794 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு தான். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. பத்மாவதி ஊர்மேல் அழகியோன்லேருந்து அவங்க பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் இதோ காற்றலைகளில்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சூப்பர் சூப்பரான பாடல்களாகத்தான் நேர்கள் விரும்பி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த நாவலும் பார்த்திங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்ட சொன்னு வச்சிங்கன்னா 9444336097 94 அப்படிங்க எங்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நிறைய நேர்கள் பாடலை கரெக்டாக அனுப்பிடுறீங்க, அவங்களுடைய திரைப்படமோ இல்லை உங்களுடைய பேரையோ தெளிவாக குறிப்பிடாமல் விடுறீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நெல்லையிலிருந்து முத்து மருது திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

கமல்கலம் திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியில இருந்து அபிஷேக் கணேஷ் அவர்கள் அவங்களுடைய பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். நேரம் பாத்தீங்கன்னா 2:38 நிமிடமாக இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பாடல் இதோ காற்றலை.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 44 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்களை உங்களுக்கு பிடிச்சமான பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சில நேர்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புறீங்க, அது நிறைய இது பார்த்தீங்கன்னா தெளிவு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பொன்மலர், செல்வி, சுதா கோயில்பட்டியிலேருந்து அவங்களுடைய விற்பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்டார் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விற்பாடல் வந்துகிட்டே இருக்குது.

8:51 ஆயிருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மும்பையிலேருந்து கே என் ராஜன் நிமிர் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ.

2:54 நிமிடமாயாச்சு. குக்கு நெய்விருப்பு பாடல்களுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டியிலேருந்து தீபா தங்க திருப்பதி, நெல்லையிலேருந்து உமா, ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், உடன்குடியிலேருந்து கே ராஜேஸ்வரன், ஆர் லக்ஷ்மி, அபிஷேக், வீரவநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி, மூலக்கரப்பட்டி ரவிக்குமுதா, ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, சரவணகுமார், மம்சாபுரம் ரத்ன தீபா, அதிரூபா, தென்காசி இசை குத்தாலிங்கம், சிங்கம்பாறை ஜெரால்டினா, உடையாம்புலி சுதா பால்ராஜ், ராமநாதபுரம் பாலமுருகன், கோயில்பட்டி உமா, கலை சுதா, ராணி செல்வி, கற்பகம் நவீன், ரச்சனா, நெல்லை முத்து, கோயில்பட்டியிலேருந்து சுடலை முத்து, கேரளா சுதா, மாயமான்குறிச்சி வீரமணி, கோயில்பட்டி ஆறுமுகராஜ்.

0: கணேசன், ராஜ்மாஸ்டர், வனரமுட்டி நம்பிராஜ், சிவநாடனூர் மாரி, தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், கழுகுமலை செல்வராணி, ஏஞ்சல் மரியாதை போரும், வீரபாண்டிய பட்டணத்திலேருந்து கிளாட்ஸ்டோன், ஆறாம் பண்ணை ஜாய் பானிஷா, புதுப்பட்டியிலேருந்து தாமரை செல்வி, டவுன்லேருந்து ரேணுகா, இவங்க எல்லாருமே விரும்பி கேட்டிருந்தீங்க. ஒரு மணி நேரத்தை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிய பாடல்களை ஒளிபரப்பிட்டோம். கவலைப்படைங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் மறுபடியும் நீங்கள் தெரிவிக்கலாம். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நீங்கள் நைட்டு 8:05 இருக்குது, மறக்காமல் அந்த டைமுக்கு இதே மாதிரி மெசேஜ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய விருப்ப பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். நம்பிக்கையோட வானொலி கேட்டுட்டே இணைச்சிருங்க. அப்படியே நிகழ்ச்சி நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கனகாசங்கர் காரக்குறிச்சியிலிருந்து மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து 3:02 திரையறிவு நிகழ்ச்சி காத்துட்ருக்குது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மறுபடியும் நாளைக்கு காலையில் 9:02 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற நேர்களை தொடர்ந்து நம்ம பண்பலை கேரட்டை ஸ்டே டியூன்டாக இருங்க. FM Rainbow 102.6 இன்னும் நல்ல பார்க்கலாம். பை பை, டேக் கேர்,
1: நன்றி.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10 கோடியே 33 லட்சம் வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய

திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, 3:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சிக்காக திரை சம்பந்தப்பட்ட கேள்விகளோடு நான் தயாராக வந்துட்டேன். நீங்களும் தயாராக இருப்பீங்க விடை சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு 0462521132 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
0: திருச்செந்தூர் ராதா, என்ன ஓடிக்கிட்டே பேசுறீங்களா, இவ்வளோ ஒரு இதா பேசுறீங்க?
1: ஆமா, பின்னாடி வந்தனா டவர் கிடைக்கும்.
0: ஓ, அதனால டவருக்காக பின்னாடி ஓடி வந்திருக்கீங்க.
1: ஆமா,
0: சொல்லுங்க ராதா, உங்களுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்டிரலாமா?
1: கேளுங்க.
0: திருச்செந்தூர்ல இருந்து ராதாவுக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்டின், முதல் க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, படையப்பா திரைப்படத்தின் இயக்குனர் யார்? தெரியலையா? இல்ல, படையப்பா திரைப்படம். கே எஸ் ரவிக்குமார் என்பது சரியான பதில். நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணி. சரி, நன்றி. சரி, தமிழின் முதல் பேசும் படம் என்ன, அது வெளியாகிய ஆண்டு என்ன?
2: பேசும் படம்,
0: தமிழின் முதல் பேசும் படம். இல்ல, அது வெளியான ஆண்டும் சேர்த்து சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்னது சரியான விடை இல்லை. வேற சொல்லுங்க, தெரியுமா? சரி, நன்றி. அடுத்த நேரத்தை கேட்டுடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுடலாம். நன்றி.

0: 3:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் தமிழின் முதல் பேசும் படம் என்ன, அது வெளியான ஆண்டு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். எந்த நேயர் பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர் பத்மா? உடையாம்புலி பத்மா. சரி, உங்களுக்கு தெரியுமா கேள்வி விடை தெரியுமா? நன்றி. சரியான விடை. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வேணும் கொட்டாரத்துல இருந்து அலவேணு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுற மாதிரி இருக்கு.
1: ரொம்ப நாளைக்கு உடம்பு சரியில்லை மேடம் எனக்கு.
0: சரி சரி சரி, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. இல்ல, நான் சுபகலா பேசுறேன்.
1: சுபகலா பேசா? சரி
0: சரி சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமா?
1: என்ன கேள்வி? நிகழ்ச்சியே தெரியாது, ரேடியோவே கேக்கறது இல்ல.
0: அப்படியா? இது வந்து திரையருவி நிகழ்ச்சி, திரை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமை திரைப்படத்தின் இசை அமைப்பாளர் யார்?
1: இளையராஜா தானே?
0: இல்லையே.
1: ரகுமானா?
0: இல்லை. தெரியலையா?
1: சொல்லிருக்க, ஒரு குளூ கொடுங்க மேடம்.
0: குளூ இதுக்கு கொடுக்க முடியாத, இதுக்கு எப்படி குளூ கொடுக்கறது? அடுத்த நேரத்தை கேட்கலாம். சரியா? அடுத்த நேரத்தை, அடுத்த நேரத்தை கேட்போம். பாட்டு தொடர்ந்து. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, தொடர்ந்து அடுத்த நேரத்தை இந்த கேள்வியை கேட்கலாம். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்த நேரம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மூன்று மணி 20 நிமிடத்தில்

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? இணைப்பில் இருந்தும் பேசலை. வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விஜயா, சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிட்டிங்களா
1: நீங்கள்?
0: இல்லையே. கரெக்ட், சிற்பி என்பது சரியான விடை. நன்றி விஜயா.
1: நன்றி மேடம், நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? யாரோ இணைப்பில் வந்து பேச மறுக்கிறாங்களே. சரி, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 3:27 திரையருவி கேட்டுட்டு இருக்கீங்க. திரையருவியில் அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோடில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் கவிதா. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது, இது எந்த திரைப்படத்தின் வசனம்?
1: ரஜினி படம். முத்து படம்.
0: சரியான விடை சொல்லிட்டீங்க, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: இதுவரைக்கும் திரையருவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில்கள் சொன்ன நேரில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதோட திரையருவி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.
2: கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: பசுந்தரெல்லாம் சிதை கர்த்த மாசி
1: பாப்பா
0: மாசி பசுந்தரெல்லாம் சிதை
1: கர்த்த கர்த்த.

ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மரீனா கடற்கரை

இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, 4:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க பொதிகை தும்பி. அதிரடியா சரவடியா நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பேசுறதுக்காக நான் வந்துட்டேன் சுபகலா, மற்றும்
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன். சொல்லுப்பா.
0: எப்போதும் போலதான் இன்னைக்கும் அதிரடியா சரவடியா தான் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: அதேதான்
0: நம்ம ஒரு கேள்வியை கேட்க, அவங்க ஒரு கேள்வியை கேட்கன்னு,
1: அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் தெரியாம இருக்க,
0: நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு எப்படியாவது பதில் தெரிஞ்சிடும். நமக்கு தான் பதில் தெரியல பாருங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் யாராவது, புது நேயர்கள் யாரும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 0462251113 எண்களுக்கு அவங்க அழைச்சி நம்ம கூட கலந்துக்கலாம், கேள்விகளை கேட்கலாம், விளையாடலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். முதல் நேயர் என்ன அமைதியாக இருக்காங்க.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம்,
2: நான்
1: திருநெல்வேலி மாவட்டம்
0: கேளுங்கள்.
2: நான் ஒரு 4-5 பொருள் சொல்லுவேன், அதுல ஒரு பாட்டு வரணும்.
0: சரி,
1: எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க.
2: முத புக்கு
0: உங்களுக்கே தெரியலையா?
2: அடுத்து ஒரு ஏடு,
0: ஏடு,
2: ஏடு, அடுத்து ஒரு நாடு.
0: புக்கு, புலவர், ஏடு, நாடு,
2: இது எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு.
0: புக்கு, புலவர், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அந்த பாட்டா?
2: இல்ல,
0: வேற என்ன? பாடல் நேரத்தை,
1: பாடல் நேரத்தை போடுங்க. அதாவது ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டுன்னு நினைக்கிறேன். அநேகமாக மேபி வாய்ப்பு இருக்கா, பார்ப்போம். புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி போட்ட கவி, அந்த பாடாமா? ஒரு கெஸ்ட்ல தான் இருக்கலாமோன்னு ஒரு வாய்ப்பு.
0: நான் எங்க போய் தேட?
1: புரட்டி பார்க்கும் புலவன் நான், நான் கவிஞன்னு சொல்ல வந்தேன். அப்புறம்
0: சரி, மங்களம் அக்கா வின் பண்ணிட்டாங்க. ஆமா, எனக்கு எங்கிட்டு கூட தெரியும்.

0: எங்களை விட ரொம்ப அருமையா யோசிச்சு நீங்களா கொண்டு வரீங்க.
1: நன்றி.
0: இப்போ நீங்க நீங்க கேள்வி கேட்கலையா?
2: என்ன கேள்வி?
0: சிம்பிளா கேளுங்க.
2: சரி, ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆட முடியாதான், அது என்ன பாட்டு?
3: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆட முடியாதா?
2: ஆமா, அது என்ன பாட்டு கண்டுபிடிங்க. உங்களுக்கான நேரம் போட்டாச்சு. ஒரு பாட்டு போட்டா மட்டும் பாட ஆடவே முடியாது, அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு.
0: அது என்னமா பாட்டு?
3: நாம மண்டே போட்டா அப்படி ஆட முடியாது.
2: இந்த பாட்டு போட்டா ஆடவே முடியாதான் யாருமே.
0: நீங்க பாட்டுன்னு அவங்க மண்டைய போட்டோம்.
2: தெரியல,
0: நம்ம சிரிச்சே டயத்தை ஓச்சுட்டான்னு நினைக்கிறேன்ல.
2: தெரியல, நேரம் முடிஞ்சு போச்சு.
0: ஆமா, சுபகலாவே சொல்லட்டும், நம்ம எல்லாம் ஆட முடியுதா இல்லையா பாப்போம்.
2: ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆட முடியாது, அது என்ன பாட்டு? அந்த பாட்டு நிப்பாட்டு.
0: நாம எல்லாம் நிறைய பாட்டு போட்டு ஆடிதான் பாத்துருக்கோம். ஏ நிப்பாட்டு அப்படின்னு. நன்றி நன்றி
2: பாட்டு. நன்றி
3: நன்றி
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து தொடர்வோம்.

0: 4:12 ஆச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, கேள்வியை நீங்க கேக்குறீங்களா?
1: நலமா இருக்கும், எல்லாரும் நலமா இருக்கும்.
2: நாதசுர கலைஞர்களோட பாடிய படங்கள் நூல் சொல்லுங்க.
0: நாதஸ்வர கலைஞர்களோட
2: பாடின பாடல்களும்
1: படங்களும்
2: மூணு சொல்லுங்க. கலைஞரை யாருன்னு
0: சொல்லலாம்.
1: மூணு படம் தான் கேட்டிருக்கீங்களா? அதாவது மிருதங்க சக்கரவர்த்தி, அது வந்து மிருதங்கமோ, ஆனா அதுல நாதஸ்வரமும் உண்டு இல்ல
2: என்ன?
1: ஆமா ஆமா. கொஞ்சம் சலங்கையில ஜெமினி
2: கணேசன்,
1: கஷ்டமே. இன்னொரு படம் வந்து படம் இல்ல, டைமே போச்சு. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. கோவில்புரா.
2: அப்புறம் இதுல பொண்ணு சேதுராமன் பொண்ணு சாமி.
1: ஓ சரி சரி சரி சரி. நேயர்கள் வந்து கேள்வி மட்டும் கேக்கல, நமக்கு நிறைய விஷயங்களையும் தகவல்களையும் சொல்றாங்க. அது போன தடவை நம்ம பார்த்தோம்ல. சரி ஓகே. ஆனா நம்ம தகவலோட கேக்குறமா இல்லையான்னு தெரியாது. நான் கண்ணமாமாக்கு வந்து ஒரு கடி ஜோக் தான் ஒண்ணு சொல்ல போறேன். சரி ஓகே. கைகள் இருந்தாலும் கை தட்ட முடியாது. அது என்னது? இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி
2: தான்.
1: நாற்காலி வந்து அது கால்கள் தானே சொல்லுவோம். கைகள் இருந்தாலும் கை தட்ட முடியாது. டைம் போடுங்கப்பா. கைகள் இருக்கு ஆனா கை தட்ட முடியாது. கை காட்டி. சரி, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் சரியான ஒரு ஆன்சர்னா கூட. கை காட்டி வந்து நமக்கு ஒரு பொருளாத வைக்க முடியாது இல்ல. நம்ம
2: இது ஒரு பொருளா?
1: அதோட தான் நம்ம அப்படியே சேர்ந்து போயிட்டே இருக்கோம். அதோட தான் வாழ்ந்துட்டே இருக்கோம்.
2: அதோடே வாழ்ந்துட்டு
1: இருக்கோம்.
2: நம்ம கைகள் தான்.
1: நானும் தட்டிடுவேனே
2: இல்ல.
1: டைம் முடிஞ்சு போச்சு. அதே டைம் தான், கடிகாரம் தான். கடிகாரத்துக்கு தான் வந்து முட்கள் தானே கைகள்ல, இருந்தா கை தட்ட முடியாதுல்ல. அதோட வாழ்ந்துட்டு இருக்கு, அது இல்லாம இருக்க முடியுமா? இப்ப கூட டைம் அப் முடிஞ்சு போச்சு,
2: அவ்வளவுதான்.
1: நன்றி நன்றி கண்ணம்மா, நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. இப்ப ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாமா?

0: 4:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அதிரடியா சரவடியா விளையாண்டுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி அந்த வகையில நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒற்றுமை இருக்கு என்ன? தலையில பேன் இருக்கும்ல ரெண்டு.
1: ஓ, தலை பேனா?
0: ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கா என்ன?
2: தலையில இருக்க பேன தெரியும், அத தெரிய முடியாது.
0: ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை. வித்தியாசம் கேக்க,
1: வித்தியாசம் கேக்கல, ஒற்றுமை கேக்குறாங்க.
0: நேரத்தை போட்டு விட்டாச்சு.
2: இது தலைக்குள்ள இருக்கு, அது தலைக்கு மேல இருக்கு.
0: எது தலைக்குள்ள இருக்கு?
2: நம்ம தள்ளடக்க பேன தலைக்கு மேலதான் இருக்கு, அதுவும் தலைக்கு மேலதான் இருக்கு.
0: அப்படி சொல்ல
1: ஒற்றுமை. கரெக்ட்.
0: ரெண்டுமே

0: தலைக்கு மேல இருக்கு, அதுதான் ஒற்றுமை.
1: ரெண்டு தலைக்கு மேல இருக்கு.
0: சரி, ரேணுகா தேவி வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள்.
1: சரி, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். சரி, வயிறு உண்டு உயிர் இல்லை, வாய் உண்டு பேச முடியாது, என்னது?
0: தபால் பெட்டி.
1: இல்ல,
2: பார்த்து எங்கேயோ விடுகதையை பார்த்த, அப்படி டக்குன்னு கொட்டுற மாதிரி கொட்டி இருக்கேன், தப்பா போச்ச.
0: தபால்
2: வயிறு உண்டு,
0: வயிறு உண்டு, தபால் பெட்டிக்கு வயிறு உண்டு, வாயும் உண்டு, பேச முடியாது, சாப்பிட முடியாது.
2: அது இல்லைன்னா ஆயாச்சு. இல்ல, அடுத்து
0: குத்து போனியா?
2: வீட்டுலதான் இருக்க, ஆனா வேற பொருளாம்.
0: வயிறு, குண்டா, அண்டா,
2: குடம், தட்டு, சாமான், எல்லாம் குண்டா, அண்டா, ஏதோ
0: அண்டாவா?
2: குடம்.
1: கழுவையில
0: சில்வர் குடத்துல
2: அதுமே குளுக்கணும் இல்ல என்ன? ரேணுகாமா வந்து கொழுக்கட்ட, நீங்க வந்து குடம். ஆமா,
0: நல்ல வேலை அண்டா குண்டா ஜில்லாம போச்சு.
2: நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.
0: ஒரு பாட்டு கேட்டுருவோமாக்கா?
2: கேட்டுடலாம்.

0: 4:28 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில கலந்துக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: ஐயா. வணக்கம் வாங்க ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இருவருக்கும் மாலை நேரம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
0: சரி, கேள்வி நீங்க கேக்கீங்களா? அவங்க கேட்கட்டுமா?
2: நீங்க கேளுங்களே.
1: நாங்க கேட்டுடலாமா? சரி, ஈஸியா ஒரு க்வெஸ்சன் கேட்டுடலாமா உங்களுக்கு?
2: கேளுங்க. மாத்தி யோசிக்கணும் ஒண்ணு உண்டுல்ல.
1: மாத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், நீங்க கரெக்டா யோசிச்சாலே போதும். சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி பூக்கள் பேர் இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து, ஒரு 4 படங்கள் சொல்லுங்க போறோம்.
2: பூக்கள் இருக்கிற படமா? பூவே உனக்காக.
1: பூவே உனக்காக, அது எந்த பூ?
0: வெறும் பூ.
2: மல்லிகைப்பூ.
1: மல்லிகைப்பூ. ஏதாவது ஒரு பூ பேர் இருக்கணும். டைம் போட்டுருங்கப்பா.
2: ரோஜாப்பூ. ரோஜாப்பூ என்ன பாட்டு?
1: ரோஜாப்பூ.
2: பூ பூவா பூத்திருக்கும். பட்டு பூச்சி அக்கா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு.
0: படம் படம் படம் பேர் வேணும். பூவே உனக்காக
1: பாட்டுலாம் பாட வேண்டாம்.
0: படம் பேரு?
2: படம் பேரா?
1: ஆமா.
0: பூக்களை வச்சு வரணும்.
1: ரோஜா சொல்லியாச்சு, பூவே உனக்காக சொல்லியாச்சு.
2: புது ரோஜா.
1: புது ரோஜாவா?
0: புது படம் எடுத்துட்டு போல அவரு.
1: பழைய படத்துல ஒண்ணு உண்டு இல்லாச்சு, தெரியலையா?
0: நேரம் முடிஞ்சு போச்சு.
1: சூரியகாந்தி படம் இருக்கு இல்ல? சூரியகாந்தி பழைய படம் ஞாபகம் வருதா? செம்பருத்தி படம் இருக்கு. நீங்க எவ்வளவோ குடஞ்சு குடஞ்சு கொஸ்டின் கேக்குறீங்களா, டக்கு டக்குன்னு அடிச்சிருவீங்கன்னு கேட்டேன் நானும். சரி, இது வீட்டு சாமானா மளிகை பொருளா என்னங்கறது?
2: வீட்டு சாமான் தான், மளிகை பொருளும் உபயோகப்படும்.
1: வீட்டு சாமான் தான் மளிகை பொருளும்.
0: பெரிய அண்டா, பெரிய அண்டாக்குள்ள வந்து சின்ன அண்டா போயிடும், ஆனா சின்னக்குள்ள பெரிய அண்டா போவாது.
2: நாலு
1: உலக்கு.

0: அரைக்காப்படி உலக்கு, மான்படி உலக்கு, காப்படி உலக்கு, அரைப்படி உலக்கு,
1: ஒண்ணுக்கு
0: இதுதான். நான் வந்து அரைக்காப்படி, காலரிக்காப்படி, காப்படி, அரைப்படின்னு சொன்னது. நீங்க உங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான் என் காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டேன். ஒண்ணுக்குள்ள
1: ஒண்ணு
0: போகாதுல்ல, ஆன்சர் இருந்திருக்கு.
1: நல்லது,
0: மார்க்க போட்டு கொடுத்தோம் எங்களுக்கு. நல்லது, நன்றி, நன்றியா, நன்றி, நன்றி. சரி, உங்களுக்கே கிடைக்கலன்னா அப்புறம் என்ன?
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. பாட்டு போடுங்கப்பா.

0: 4:38 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அதிரடியா சரவடியா பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பாத்துரலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம்.
1: மங்களம்மாக்கும் எங்க சுற்றித்துறை அம்மா சோபகராமா பேச கடையிலிருந்து பீமா இருக்க. நல்லா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும். நீங்க கேக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க. இப்ப நீங்க ட்ரை பண்ண, நீங்க கேள்வி கேக்குறீங்களா நான் கேக்கவா?
1: அதெல்லாம் கேளுங்க, நானே ஏதாவது கேக்கேன்.
0: சரி அப்ப நீங்க கேளுங்க முதல்ல.
1: ஆ சரி. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானே, அந்த சாப்பிடக்கூடிய பொருளுக்கு வந்து ஆயுஸ் வந்து 300, அந்த இதுக்கு ஆயுஸ் 300 இருக்குமா? அது என்னது
0: 300 ஆயுஸ் இருக்குமா? நீங்க வைக்கிற இட்லியா?
1: அதாவது ஒரு சிங்கரே, ஒரு சிங்கரே இருக்கும், ஒரு இதா இருக்கும், நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். அதே
0: நம்ம சாப்பிடுதாமா? நேரத்தை போட்டு விடுத பீமா, நீங்க அவிக்கிற இட்லியா?
2: ஆமாவா இல்லையா?
1: இல்ல
2: இல்ல.
0: சாப்பிடுற பொருள் அதுக்கு ஆயுசு
2: 300.
1: வேணாம் சொன்னா தான் கெடுக்க முடியும்.
2: எவ்வளோ குழு கொடுத்துட்டாங்க. நம்மளா வேணாம்னு சொன்னா தான் அது ஆயுச கெடுக்க முடியுமா?
0: தெரியலையே, தெரியலையே, தெரியலையே. சரி நீங்களே சொல்லுங்க. இப்போ
1: சொல்லட்டம்மா?
2: சொல்லுங்க.
1: அம்மா சொல்லும் முட்டைக்கு கூட இருக்கு 300 ஆயுசு அப்படின்னு. அது நம்ம உடைச்சாதான் உடையும். ஹலோ.
2: முட்டைக்கு
1: 300
2: அப்படியே இருக்கும், கெட்டு போகாதா?
0: அதான் கூமுட்டை ஆனாலும் அப்படியே இருக்குமா?
2: ஓ சரி. எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் இல்லாம அப்படியே இருக்கும்.
0: இல்லாம அப்படியே இருக்குமா?
2: இருக்கும்.
1: அதான் அவங்க சொன்னே ஒரு சிந்தனையும் இருக்கும் அதுல.
0: பாத்தீங்களா, இவ்ளோ பெரிய சிந்தனையான கேள்வியை சொல்லிருக்கீங்க.
2: சரி சிந்திச்சோம்.
0: சரி இப்போ ஒரு நான் ஒரு கேள்வி கேக்கேன். ஒருத்தங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடை சாப்பிடு போது மட்டும் காதை மூடிக்கிட்டே சாப்பிட்டாராம், ஏன்
1: அப்படியா?
0: ஒருத்தர் ஒரு உணவை சாப்பிடும் போது மட்டும் காதை மூடிக்கிட்டே
1: சாப்பிட்டாராம்யே.
2: பொண்டாடி திட்டத கேட்க கூடாதுன்னு
0: காதை மூடிட்டு சாப்பிட்டாரா? இல்லையே. இது ஒரு கடி ஜோக்கு.
1: கடி ஜோக்கு, கடி ஜோக்குனா அப்போ அதான் வந்து சாதாரண எதையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களோ என்னமோ.
2: சாப்பிடுற எல்லாத்தையுமே காதை முடித்து சாப்பிட்டாரு. முறுக்கா?
0: இல்ல
2: முறுக்கு.
0: இல்ல
1: முறுக்கு.
0: ஏன் தெரியுமா? ஏன்னா அது இடியாப்பமா?
1: இடியாப்பம்,
0: இடி விழும்ல டொமால் டொமால்னு, அதனால வந்து சத்தம்

0: கேட்க கூடாதுன்னு காதை முடிக்கிட்டு சாப்பிட்டாராம்.
1: பீமாமா ஒரு க்ளூ கேட்டிருக்கலாம் நீங்க, இல்ல ரொம்ப சிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இடியாப்பம் சொல்லியிருப்போம்.
0: சாப்பிட்டது வந்து இடியாப்பம்.
1: நன்றி வணக்கம். பாட்டு போட்டு
0: விட்டுருவோமா?
1: பாட்டு போடலாம்.

0: 4:47 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நேர்களை எல்லாம் சுறுசுறுப்பாக வித்தியாசமாக கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் இடியாப்போம் அண்டா குண்டானு போய்கிட்டே இருக்கோம். ஒன்று ஒன்றையும்
1: யோசிச்சு இது யோசிச்சு எங்கேருந்து க்வெஸ்சன் எடுக்கிறாங்கன்னு தெரியல.
0: புதுசு புதுசாக கேட்குறாங்க, தெரியல அந்த முட்டை கூட தெரியல பாருங்களேன். யோசிச்சு எடுத்திருக்கிறாங்க நேர்கள். அந்த வகையில் அடுத்து நேயர் பார்த்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பெருமாள்புரத்துலேருந்து கோமதி நமச்சிவாயம்.
0: ஆடி
2: அமாவாசைக்கு நல்லா கூட வந்துடும், உங்க லைன் கிடைக்க மாட்டேங்க.
0: அமாவாசைக்கே நல்லா வந்துருமா?
2: ஆமா. இப்ப கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா நான் கேட்கவா?
0: நீங்கள் கேட்கிறீர்களா அவர்கள் கேட்கட்டும்.
1: நீங்கள் கேளுங்கள் முதல்ல, எங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா பாத்துக்கிறோம் நாங்க.
2: சரி. இந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன?
0: நம்ம நிகழ்ச்சியோட பேர்.
1: ஆமா
2: ஆமா.
1: பொதிகை தும்பி.
2: பொதிகை தும்பி கேள்வி அது இல்ல. இந்த பொதிகை தும்பிய ஆறு எழுத்து. இந்த ஆறு எழுத்தை வச்சு ஒரு ஆறு வார்த்தை சொல்லணும். முன்ன பின்ன போட்டுக்கடலாம்.
1: போடுங்க.
2: இப்ப யார் சுபக்கலா அக்கா சொல்லணுமா மங்களம்?
1: நான் தான் சொல்லணும். தும்பி கைவண்டி. புகை. இல்ல புகை வராதே, தும்பி இல்ல.
2: என்ன
1: அதான் கைவண்டின்னு வெறும் கைய சொல்லிருந்திருக்கலாம்ல. நீங்க எழுத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள நான் வந்து நீங்க வேற ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு உடனே நான் வந்து கைவண்டி
2: சொல்லவே இல்லையா? எழுத்து இந்த ஆறு எழுத்த வச்சு ஆறு வார்த்தை.
1: அப்ப டைம் தான் நமக்கு காணல. உங்களுக்கு ஈஸியா தானே? நான் சொல்ற அந்த டங் ட்விஸ்டர் வந்து நீங்க மூணு தடவை சொன்னா போறோம். சலசல மழையில் சடச்சட சத்தம், கடகட வண்டியில் தட தட பயணம்.
2: சலசல மழையில் கலகல சத்தம்.
1: டைம் டைம் போடுங்க. சலசல மழையில் சடச்சட சத்தம், கடகட வண்டியில் தட தட பயணம்.
2: சலசல மழையில் சடசட சத்தம், கடகட வண்டியில் தட தட பயணம். சலசல மழையில் கலகல சத்தம், கடகட வண்டியில் தட தட பயணம். சலசல மழையில் கடகட சத்தம், கலகல சத்தம், கடகட வண்டியில் தட தட பயணம். பயணம் பண்ணிட்டேனா?
1: பயணம் பண்ணிட்டீங்க. அப்படி கொஞ்சம் ஆடி ஆடி பண்ணிட்டீங்க ஒரு மாதிரி.
2: மாட்டு வண்டியில ஆடித்தான் போகிறோம்.
1: ஆடித்தான் போகல. மழை வேற பெய்யுது, என்ன செய்ய? என்ன
2: மேடம்,
1: மழை வேற பெய்யுது. நன்றி மேடம், நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி, வணக்கம்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் போட்டு வந்துடலாம்.

0: 4:56 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. இவ்வளவு நேரம் சலசல கலகலன்னு விளையாண்டாச்சு பொதிகை தும்பி நிகழ்ச்சி.
1: ரொம்ப யோசனையோட தகவலோட
0: முட்டை அண்டா குண்டா அதை மறக்கவே முடியாது. அதோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில. இதுவரைக்கும் விளையாண்ட நேர்களில் வெற்றி பெற்ற நேர்கள்,
1: வெற்றி பெற்ற நேர்கள்னு பார்த்தா நம்ம கோமதி அம்மா 2 மார்க் அவங்க வாங்கியிருக்காங்க, பீமாமா 1 மார்க்கு, அப்புறம் ராசாத்தி அவங்க 1 மார்க்கு. ஸோ நேர்கள் 4 மார்க்கு, சுபகலா ஆகிய நீங்கள் 3 மார்க்கு, நான் 4 மார்க்கு.
0: 4 மார்க், நீங்க 4 மார்க்கு, அவங்க 4 மார்க்கு, நாங்க 3 மார்க்கு. வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் நீங்களும் நேயர்களும்.
1: ஆமா,
0: நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துகிட்டு விளையாண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில எப்பவுமே நேயர்கள் தான் வெற்றி பெறுவாங்க.
1: கரெக்ட்,
0: நேயர்கள் வெற்றி பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பண்ற எல்லா நேயருக்குமே வாழ்த்துக்களையும், பங்கு பெற துடித்த நேயர்கள் லைன்ல

0: எப்படா லைன் கிடைக்கும், அதான் அமாவாசைக்கு
1: அமாவாசைக்கு
0: நிலாவே
1: ஏதாவது
0: வந்துருமா உங்களுக்கு
1: வந்துடும்
0: லைன் கிடைக்காதுன்னாங்க.
1: நாங்கள்ல.
0: அந்த அளவுக்கு வந்து பிஸியான லைன்ல இன்னைக்கு பொதிகை தும்பியில வந்து கலந்துகிட்ட எல்லா நேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது. இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா,
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.

சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 3 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. படமும் பாடலும் 1970 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க.

படமாகியிருக்கு. எம்ஜிஆர் தன் தந்தை மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்கினை நிரூபிக்க போராடும் பாத்திரத்தில் நடித்திருந்தார். உணர்வு பூர்வமான அண்ணன் தங்கை பாசம் மற்றும் அதிரடி திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை. எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணி ரசிகர்களை கவர்ந்த செம ஹிட் பாடல்களையும் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட திரைப்படத்திலிருந்து என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இப்போ கேட்கலாம்.

1197 கிலோகிட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1970 வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1970 பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 14 அன்று வெளியான திரைப்படம் எங்க மாமா. திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா மற்றும் வெண்ணிராடை நிர்மலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். ஏசி திருலோகசந்தர் இயக்கிய இப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் பல சுவாரஸ்யமான பின்னணிகளை கொண்டுள்ளது. இது 1968 இந்தியில் வெளியான பிரம்மச்சாரி என்ற படத்தின் தமிழ் மறு ஆக்கமாகும். இப்படத்திற்கு VC குகநாதன் கதை எழுதினார். AVM ஸ்டுடியோவில் பெரும்பகுதி படமாக்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதையின் நாயகனாக கோடீஸ்வரன் என்ற வேடத்தில் நடித்தார். ஜெயலலிதா மற்றும் வெண்ணிராடை நிர்மலா ஆகியோர் கதாநாயகிகளாக வந்தனர். சோ தேங்காய் சீனிவாசன், ராமா பிரபா மற்றும் கே பாலாஜி போன்ற பல பிரபலங்கள் உடன் நடித்தனர். இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடலை கேட்கலாம்.

1197 கிலோகிட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1970 வெளிவந்த திரைப்படங்களோட தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் அக்டோபர் 9, 1970 அன்று வெளிவந்த வெற்றி திரைப்படம்தான் எங்கள் தங்கம். முரசொலிமாறன் தயாரித்த இத்திரைப்படம் பல வரலாற்று சிறப்புகளையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் கொண்டுள்ளது. இந்த படத்தில் ஒரு காட்சியில் லாட்ரி மூலம் எம்ஜிஆருக்கு 10,000 ரூபாய் பரிசு விழும். அந்த பரிசை பேரறிஞர் அண்ணாதுரை வழங்குவது போன்ற ஒரு சிறப்பு காட்சி இடம்பெற்றிருக்கும். அக்காட்சியில் அண்ணாதுரையுடன் மு கருணாநிதி மற்றும் க அன்பழகன் ஆகியோரும் இடம்பெற்றிருப்பார்கள். மேலும் படத்தின் தொடக்க காட்சியில் மேடையில் முரசொலிமாறன் அமர்ந்திருப்பார். பிற்காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய நால்வரின் தொடர்பு சாயலும் அல்லது நேரடி காட்சியும் இடம்பெற்ற பெருமைக்குரியது இப்படம். எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் வருது, கேளுங்க.

5:27 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில 1970 வெளிவந்த திரைப்படங்களோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க தகவல்களோட. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சிஐடி சங்கர். 1970 வெளிவந்த சிஐடி சங்கர் திரைப்படம் ஜேம்ஸ் பாண்ட் பாணியிலான உளவு மற்றும் துப்பறிவு கதையாகும். மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தால் தயாரிப்பில் ஆர் சுந்தரம் இயக்கிய இத்திரைப்படம் பல சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டுள்ளது. இந்த திரைப்படத்தின் தொடக்க காட்சியிலேயே ஒரு அரசியல்வாதி தற்கொலை படை வெடிகுண்டு மூலம் கொல்லப்படும் காட்சி இடம்பெற்றிருந்தது. இது பிற்காலத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை ஒத்திருந்ததால் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு படமாகியது. இந்த படத்தில் நாயகனாக ஜெய்சங்கர் நடித்தார். அவர் தமிழ் சினிமாவின் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என அழைக்கப்பட இத்தகைய துப்பறிவு கதாபாத்திரங்கள் காரணமாக அமைந்துள்ளன. அந்த சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை. 1197 கிலோ கெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. 1970 ஆண்டு வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் எங்கிருந்தோ வந்தால். 1970 வெளிவந்த இந்திய தமிழ் திரைப்படமாகும் இந்த எங்கிருந்தோ வந்தால். ஏசி திரிலோகச்சந்தர் திரைப்படத்தை இயக்கினார். கே பாலாஜி தயாரித்தார். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, கே பாலாஜி, நாகேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். திரைப்படத்திற்கான பாடல்களை கண்ணதாசன் அவர்கள் எழுதினார்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

5:36 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் 1970 வெளிவந்த திரைப்படங்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் கேஆர் விஜயா நடித்து 1970 June 27 வெளிவந்த தமிழ் திரைப்படம் எதிரொலியாகும். இந்த படம் வணிக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் தமிழ் சினிமா வரலாற்றில் பல சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான பின்னணிகளை கொண்டுள்ளது. இப்படத்தில் வந்து சிவாஜி கணேசன் நேர்மையான ஏழைகளிடம் பணம் வாங்காத வழக்கறிஞர் சங்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இயக்குனரின் சுய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய நடிகரின் முழுமையான திறனை பயன்படுத்தி கொள்ள முடியாத கதையை தேர்ந்தெடுத்து தன் தவறு என்று பிற்காலத்தில் இயக்குனர் பாலச்சந்திரர் வெளிப்படையாக கூறியுள்ளார். இதோ அந்த படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்று 1970 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் காவிய தலைவி. திரைப்படம் வந்து காவிய தலைவி என்பது இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1979 அன்று தீபாவளி பண்டிகை அன்று வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படமாகும். இந்த படத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் ஜவஹர் ஜானகி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். ஜவஹர் ஜானகி இத்திரைப்படத்தை தயாரித்தார். தயாரிப்பு மற்றும் கதை பின்னணி இத்திரைப்படம் 1963 வெளியானது. உத்திர பல்கோனி என்ற பெங்காலி திரைப்படத்தின் மறு உருவாக்கமாகும். இப்படத்தை பிரபல இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கியதுடன் அவரே திரைக்கதையும் எழுதியுள்ளார். ஜெமினி கணேசன், ஜவஹர் ஜானகி தவிர ரவிச்சந்திரன் மற்றும் எம்ஆர்ஆர் வாசு போன்றோரும் நடித்துள்ளனர். இதோ காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்க.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

5:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோகெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 படமும் பாடலும். 1970 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவலோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த திரைப்படம் காலம் வெல்லும். இந்த திரைப்படம் 1970 செப்டம்பர் 11 வெளிவந்த ஒரு தமிழ் அதிரடி திரைப்படமாகும். எம் கர்ணன் இயக்கிய இந்த படத்தில் ஜெய்சங்கர், சிஆர் விஜயகுமாரி மற்றும் நாகேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். தயாரிப்பாளர் எம் கர்ணன் இயக்கத்தில் இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படம் இதுவாகுமா. இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருக்கிறாரு. கதையின்படி ஜெய்சங்கரின் சகோதரியாக நடிக்க முதலில் கே.ஆர். வச்சலா ஒப்பந்தம் செய்யப்பட்டு பின்னர் அந்த வேடம் உஷாராணிக்கு மாற்றப்பட்டது இந்த திரைப்படத்தின் மூலம். சரி, இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

5:55 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுவரைக்கும் 1970 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து தகவல்களோடு பாடல்களை கேட்டீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவான தகவல் திரைப்படம் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 ஆயிரத்தி

1970 அன்று வெளிவந்த தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர். பி ஆர் பந்துலு இயக்கி தயாரித்த இத்திரைப்படம் காதலும் குடும்ப பாசமும் கலந்த ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த பல படங்களில் இதுவும் ஒன்று. எஸ் ஏ அசோகன், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் எம் வி ராஜம்மா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான பி ஆர் பந்துலு இப்படத்தை தன் பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் உருவாக்கினார். இந்த திரைப்படத்திலிருந்து இப்ப பாடல் கேளுங்க. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.

சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண்பார்வையில் கல்லூருமோ கல்லூரில் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடு மது கிண்ணம் மலர் மஞ்சள்.

சொர்க்கத்தை தேடுவோம், மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல் நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில்

மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசியக் கொடி ஏற்றி சுதந்திரப் போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே, அகன்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுவதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை.

நீங்கள் செய்யும் தவறை உடனே திருத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இன்னொரு தவறை செய்து விடுவீர்கள். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:13 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. சில விஷயங்களை புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும், சில விஷயங்கள் அனுபவித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும்.

ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விடச் சிறந்தது. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6 இல்

நேயர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:12 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. தொடர்வது நம்மை சுற்றி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலுக்கு 12/8/2026 புதன்கிழமை அன்று, அதாவது நாளைக்கு, சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி சார்பில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து ஏரலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என பொது மேலாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம்.

நேரம் 6:39 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 நம்மை சுற்றி. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பிரதி மாதம் 2வது அல்லது 3வது வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வைத்து நடைபெற உள்ளது. இம்முகாமில் வேலையளிக்கும் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும், 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, BE, டிப்ளமோ, ITI, டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தகுதியுள்ள தனியார் துறையில் பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் தங்களது பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ்களுடன் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் வேலை நாடுனர்கள் தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் நேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு ரத்து ஆகாது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை அளிப்போர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் அனைவரும் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். மேலும் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்தும் மற்றும் இவ்வலுவலக தொலைபேசி எண்ணான 0461234019 தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் IAS அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நரசிம்ம திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா இசையில், கபிலன் வரிகளில், கல்பனா ராகவேந்தர், பிரதாப் சந்திரன் குரல்களில்.

6:51 நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து, சிற்பி இசையில் கலைக்குமார் வரிகளில், அருண்மொழி சித்ரா குரல்களில்.

நேரம் 6:56 தொடர் வசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1,597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz-இல் நாளை 12/8/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவொரு லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம் சர்வதேச இளைஞர் தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9

இரண்டுக்கு ஆனந்த பூங்காற்று. சம்பள நாளின் சந்தோஷம் அடுத்தடுத்த நாட்களில் குறைவது ஏன்? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு கூர்க். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி NCERT. 4:02 புதிய தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். குழந்தைகளிடம் காணப்படும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான தீர்வுகள். நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசை. 8:05 கொக்கு நேயர் உற்பப்படல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல், இலக்கிய வரிகளுக்கிடையே வாழ்க்கை. 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி ஒளி நேயர்களின் விருப்பப்படல்கள். 9:00 நிகழ்ச்சி குறிப்புகள் வாசிக்க கேட்டோம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறப்போ அவரோட வயசு வந்து நம்மளால் தோராயமாக சொல்லிட முடியும், இந்த வயசில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பறவையோட வயசையோ இல்லைனா ஒரு விலங்கோட வயசையோ கூட நம்ம பார்த்து கணிச்சு சொல்லிடலாம். இதே மாதிரி ஒரு மரத்தோட வயசை நம்மளால் சொல்ல முடியுமா? அதையும் சொல்ல முடியுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சிக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், பா விஜய் வரிகளில், சங்கர் மகாதேவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரல்களில்.

7 மணி 5 நிமிடத்தில் நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான். மரங்கள் வந்து பேசாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் நாம் வந்து நமக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒவ்வொரு மரமும் தனக்குள்ளே வந்து ஒரு ரகசிய டைரி வந்து எழுதிட்டு தான் இருக்குது. அந்த டைரி தான் மரத்தோட தண்டில் இருக்கக்கூடிய அந்த வட்டங்கள். ஒரு மரத்தை வெட்டுறப்போ அதோட தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டங்கள், அந்த வளையத்தை வச்சு தான் அது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட வயசு எத்தனை அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும். மரத்தோட வயதை கணக்கிடக்கூடிய அந்த முறைக்கு டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் மரம் வளரும்போது அதோட பட்டை கடியில் புதுசாக இந்த மாதிரி ஒரு அடுக்கு வந்து உருவாகும். தொடர்ந்து பேசினா அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் ரிஷி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், பழனி பாரதி வரிகளில் SPB சரண், சுஜாதா மோகன் குரல்களில் சுப்பிரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7 மணி 10 நிமிடத்தில் அறிவியல் தகவல்கள் கேட்டுருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6. வசந்த காலத்தில் மரம் வேகமாக வளரும்போது வெளிர் நிற வளையமும், கோடை காலத்தில் வந்து மெதுவாக வளரும்போது அடர் நில வளையமும் வந்து உருவாகும். இந்த வெளிர் ப்ளஸ் அடர் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு ஜோடி, அதாவது ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். இதை எண்ணி பார்த்தாலே அந்த மரத்தோட வயசு எத்தனை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். இந்த வளையங்கள் மரத்தோட வயசை மட்டும் சொல்கிறது இல்லைங்க, அந்த வருஷம் வானிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதே இந்த வளையத்தை வச்சே நம்ம சொல்லலாம். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ உள்ளம் கொள்ளை போகுதை படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில், பா விஜய் வரிகளில், உதித் நாராயணன் குரலில் சுப்ரமணிய பாடல் வந்துட்டு இருக்கே, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:17 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 மரங்களோட அந்த வளையத்தை வச்சு வயதை மட்டும் இல்லை வானிலையும் கணிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அகலமான வளையமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு மரம் வந்து சூப்பராக வளர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே மெலிதான வளையமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷம் வறட்சியாக இருந்திருக்குது, மரம் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுவே ஏதாவது ஒரு வருஷம் காட்டு தீ ஏற்பட்டு மரம் வந்து தப்பிச்சிருந்தது அப்படின்னா கூட அந்த வளையத்தில் வந்து ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்குமா, அதை வச்சு எந்த வருஷம் அங்கே தீ விபத்து நடந்தது அப்படின்னு கூட வந்து நம்ம பார்த்து சொல்லிடலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். லவ்லி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில், பா விஜய் வரிகளில், உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் தான். இன்னைக்கு அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் மரத்துடைய வயது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது வயது மட்டும் இல்லை அது வானிலை நிலவரத்தையும் வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம்.

ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வரலாம், என்னென்னா அந்த மரத்தோட தண்டு பகுதியில் தானே அந்த வளையங்கள் இருக்குது. அப்போ மரத்தை வெட்டும் போது தானே அந்த வளையத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா எல்லா மரத்தையுமே அப்படி வெட்டி பார்த்தோம்னா மரங்களே இருக்காதே அப்படின்னு சொல்லி தோணலாம். ஏன்னா மரத்தோட வெட்டினா தான் தண்டு பகுதியில் இருக்க வளையம் தெரியும், அப்போ தானே மரத்தோட வயசை நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா வயசு தெரிஞ்சிக்க மரத்தை வெட்டணுமா இல்லை வெட்டாமல் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, அதாவது இன்க்ரிமெண்ட் போரர் அப்படிங்கிற ஒரு சின்ன கருவி மூலமாக மரத்தோட தண்டில் ஒரு மெல்லிசான கிளாயை செலுத்தி ஒரு பகுதியை மட்டும் வெளியில் எடுத்து வளையங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே எண்ணலாம். இதனால் மரத்துக்கு வந்து எந்த ஒரு விதமான பாதிப்புமே வராது. அதை வச்சு நம்ம அதோட வயது எத்தனை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அந்த மரமும் அப்படியே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து மரங்களுடைய வயதை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பீங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், அறிவுமதி வரிகளில் சங்கர் மகாதேவன், சுஜாதா மோகன் குரல்களில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 7:30 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நடைபெற திரைப்படம் இதெல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டுருக்குறாங்க. மதுரை கைத்தறி நகன் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, மந்தாகினி, நந்தினி, மான்ஷி, பிரணிதா, மோதிலால், பிரசன்னா, நிர்மலா, அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம்.

7:15 ஆசியஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வண்டியூர் செம்மன் சாலை, சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஸ்ரீத் பவஷ்யா, அப்புறம் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:40 ஆசியஞ்சலம் வெளிச்சம் கேட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம் கே என் பாளையம், பேச்சுமுத்து, நடராஜன், பரமசிவானந்தம், அப்புறம் ஆழ்வார் துலுக்கப்பட்டி, தாவீது, மணிகண்டன், கனகராஜ், உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி, கரம்பை பொட்டல், பால்பாண்டி, செல்வமரி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம்.

7:45 ஆசைஞ்சல்கள் சாங் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மேலச்செவல் பி முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி, மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளியன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: 7:50 ஆசை நிலைகள் கேட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. டவுன் மேலரதவிதி கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமி அவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. ராஜகுமாரன் படத்துலேருந்து என்ன ஒன்று சொல்வதுமா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

7:56 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க. வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை, மணிவண்ணன், ராணி, ஸ்ரீபெரும்பந்தூர், குணசேகரன், நாகம்மாள், சாத்தான்குளம், எம்எஸ்மயில் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள் தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக

0: வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05, 15 நொடி, ஆகாஷ்வாணி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களை, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 8:06 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதலாவது ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் சார், சாம்பார் உடையிலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன். நீயா படத்திலிருந்து கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, இந்த பாடலை ஒலிபரப்பு செய்யுங்கள். நன்றி சார்.

8 மணி 12 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கிட்டிருக்கிறாங்க. கீழ சுரண்டையிலிருந்து பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்து, பாலகிருஷ்ணன், முத்துச்செல்வன் இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. மழை படத்திலிருந்து தப்பே இல்லை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8 மணி 16 நிமிடத்தில் கொக்கு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443363794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சிந்து பூந்துறையிலிருந்து முருகன், அல்லி அர்ஜுனா படத்திலேருந்து ஒன்னே ஒன்னே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு 8:22 குக்கு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நிலை பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ். ஒரு தொட்டில் சபதம் படத்திலிருந்து பூஞ்சிட்டு குருவிகளா பாடல் வேணும். நன்றி.

0: 8:26 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டுருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364094 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவுகளை வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சிட்டு அடுத்ததாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெள்ளாங்குடியிலிருந்து பாபு. எனக்கு இந்த நினைத்தேன் வந்த படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

8:32 நிமிஷத்தில் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி தான். மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து குமார், மௌன ராகம் படத்திலிருந்து நிலாவே வா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 10 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364094 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பகுதியில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வீரபாண்டியன் பட்டணத்துலேருந்து கிளாட்ஸன் கேட்டிருக்கிறாங்க. 4 சுவர்கள் படத்துலேருந்து ஓ மைனா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:41 மடத்தில் கொக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 புள்ளி மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: இரு வணக்கம் சார், திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ் பேசு. படம் பேர் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து. பாடல் வந்து சொர்க்கமே என்றாலும்.

8:47 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. பூலாங்குளத்துலேருந்து முத்து, நாட்டாமை படத்துலேருந்து கொட்டா பார்க்க அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: எட்டு மணி 52 நிமிடத்தில் குக்கு தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேலப்பாளையத்திலேருந்து ஹுசைன் கேட்டிருக்கிறாங்க. கடலோர கவிதைகள் படத்துலேருந்து அடி ஆத்தாடி அந்த பாடல் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க.

8:56 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துடும். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டீங்க, எல்லாருக்கும் எங்களால் பாடல் கொடுக்க முடியல. ஸோ அவங்களுடைய பேர் வந்து இப்போ வாசிக்கலாம். ஆலங்குளம் அமர்நாத், மீனாட்சிபுரம் யாழினி, திருவனந்தபுரம் குமார், மருதம்புத்தூர் சிவகுமார், டவுன் மிருதுளா, ஆலங்குளம் சத்யா சுகுமார், கிளாக்குளம் வளர்மதி, பழையப்பேட்டை நல்லையா, இவங்க எல்லாரும் பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. வானரமுட்டிலேருந்து பிரபு, சுடலை, தங்கலட்சுமி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஏன் ராசாதான் திரைப்படத்துலேருந்து ஒரு சந்தன காட்டு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

நேரம் 9 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது இடைவிடாத இசைமலை.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 9:30. நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தோழியின் கூற்றாக குறுந்தொகை கூறும் கருத்துக்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நிகழ்ச்சியில் இப்போ நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமை பெற்ற வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் சுப்ரமணியன் பாடல் வந்துட்டு இருக்கு. கே ட்ரஸ்டி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:15 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6. தோழியின் கூற்றாக குறுந்தொகை குறும் கருத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பேச போகிறதா சொல்லியிருந்தேன். அகத்தினை கூற்று பாடல்களில் தலைவன் தலைவி தான் முதன்மை மந்தர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய களவு வாழ்க்கையிலும் கற்பு வாழ்க்கையிலும் அவர்களோடு பங்கு கொண்டு பல மாந்தர்கள் இருந்த போதிலும் தோழி என்பவள் அந்த துணை மாந்தர்களில் முதன்மையானவளாக கருதப்படுதா. தலைவன் தலைவி தோழி ஆகியோரோட வாழ்க்கை ஐந்தினை நிலங்களுக்கும் ஏற்றவாறு மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. தலைவனின் பிரிவை நினைத்து அஞ்சிய தலைவியை தேற்றும் வகையில் பாடல் ஒன்று குறுந்தொகையில் இருக்குது. இது வந்து தலைவன் தலைவிக்காக பாடினது, தோழி வந்து அந்த தலைவிக்கிட்ட சொல்கிறது மாதிரி. யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும்

எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. நிகழ்ச்சியில் இப்போ அவன் தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரியலில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல் யூஸ் பண்ண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:40 இலக்கச்சுரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6. தலைவியை காண சென்ற தலைவன் அவளிடம் பேச முடியாத போது தோழியிடம் தன் நிலையை கூறி தலைவியிடம் கூறுமாறு சொல்வதும், சில நேரங்களில் தோழி மறுப்பதும் அத்துடன் தன்னை சேர்ப்பிப்பார் யாரும் இல்லையே என்று தலைவன் வருந்துவதும் போல பாடப்பட்டுள்ளது. நல்லுரை இகந்து புல்லுரைத்தாய் பெயல் நீர்க்கு ஏற்ற பசுங்களம் போல உள்ளம் தாங்கா வெள்ளம் நீந்தி அரிது அவா உற்றனை நெஞ்சே. தாய்க்குரங்கு தன் குட்டுக்கு உதவியதைப் போன்று பாச உணர்வுடன் தன் இயலாமையை புரிந்து செயல்படுபவர் ஒருவரும் இல்லர் என்று வருந்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம், அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில்.

9:45 நிமிடத்தில் இலக்கச்சரல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. தலைவனும் தலைவியும் கூடிய களவு வாழ்க்கையை பற்றி அந்த இருவரும் கூறாமலே தலைவியின் செயல் மாறுபாட்டால் தோழி அறிந்து கொள்கிறாள். தலைவிக்கு ஏற்படக்கூடிய தோற்ற வேறுபாடு, விளையாட்டுத்தன்மை இவற்றை நோக்கி தோழி தலைவியின் மாற்றத்தை அறிந்து கொள்கிறார் என்பதை நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பினும் செலவினம் பயில்வினும் அப்படின்னு இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க. தன் குறை கூறி தனக்கு உதவுமாறு தோழியை தலைவன் வேண்ட அவள் தான் உதவ இயலாது என மறுத்து விடுகிறாள். மீண்டும் அவள் அவனிடம் வந்து குறை தீர்க்க வேண்டுவதும் விரைந்து வந்து தலைவியை மணந்து கொள்வாயாக என்று அவனுக்கு சொல்வதுமாய் பாடல் அமைந்துள்ளது. கோடீர் எவ்வளை கொழும்பல் கூந்தல் ஆய்தொடி மடவரால் வேண்டுதியாயின் தென்களிச் சேயினும் படுவும் தன்கடற் சேர்ப்ப வரைந்தனை கொண்மோ. நம்ம நிகழ்ச்சியப்போ காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா குரலில் சுப்ரமணியன் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அன்னகன் வைப்பின் நாடும் உருவம் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக தெரிய வருது. தலைவியின் மீதான அன்பு அதிகமாக இருப்பதால் தன்னை காத்து கொள்ள இயலாமலும் தான் செய்ய வேண்டியதை அறியாமலும் மடல் ஏறவும் மனம் இறக்கவும் முடியாமலும் தலைவனின் தவிப்பை பற்றி கூறுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. தலைவியின் உடல் வேறுபாடு கண்டு ஐயமுற்ற தோழிக்கு தலைவி தலைமாலை அணிந்தும் வீரக்கழல் அணிந்தும் மாலையை அணிந்தவளுமாகிய காளை ஒருவன் வந்து அனைத்து தழுவி நின்றதை நினைத்து இருக்கிறேன், அதனால் நோயுற்றேன் அப்படின்னு வந்து கூறுகிறாள். அதை வந்து கண்ணியன் கழலன் தாரன் தன்னன சிறுபுறம் கவையினனாக அதற்கொண்டு அக்தை நினைத்த நெஞ்சமோடு இக்தோ ஆகின்றியான் உற்ற நோயே அப்படிங்கிற அந்த பாடல் மூலம் சொல்கிறாங்க. தலைவன் தலைவி இருவரின் மனநிலையையும் அவர்கள் நோயின் தன்மையையும் நன்கு உணர்ந்தவளாக இருந்த தோழி அவர்களின் உடல் மன வேறுபாடுகளையும் காதல் நோயையும் அறிந்து அதற்கான தீர்வு என்ன என்பதை உணர்கிறாள். நோய்க்கு மருந்து இருவரையும் சேர்த்து வைப்பதே அப்படிங்கிறதையும் தெரிகிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த குறுந்தொகையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி பி சுசீலா குரலில் சுப்பிரமணியன் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு சீ தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:50 இலக்கியச்சாரல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 தோழியின் கூற்றாக குறுந்தொகை குறும் கருத்துக்களை தான் இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியாக தெரிஞ்சிட்ருக்கோம். தலைவியை அடிக்கடி சந்திக்க தோழி வழி செய்யாவிடனும் தலைவியின் பெற்றோர் மறுப்பினும் அந்த தலைவன் மடலேற துணிவான் அப்படிங்கிறத மடல்மா ஊர்ந்து மாலை சூடி

நேரம் 9:56 நேர்களை நிறைவு பெற்றது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நிறைவுப்படலாக இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து, வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சுவரண பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேரம் 10 மணி, நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி மத்தியாலய 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல இருந்து. சொல்லத்தான்
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.

0: 10 மணி 4 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க சுகமான வரங்கள் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம். கருணாநிதி சார், நலமா இருக்கலாம்?
0: நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? புதுநெல்லு புதுநாத்துல பரணி பரணி பாடி வரும் தாமரை பண்ணி.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10:08 சுகமனோரங்கில் நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 13 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கு.
1: வணக்கம் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
2: சார்? வசந்த மாளிகையிலிருந்து கலைமொழிகள் கை பொருளே.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.

0: 10 மணி 18 படத்தில் சுகமான ரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியிலே 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச படம் கேட்ட ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கமா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோமா. உங்களுக்கு என்ன படல் வேணும்?
1: எனக்கு ஆனந்த படத்துல இருந்து ஒரு கிளி ஒரு கிளி உரிமை பழகுது ஓ மைனா மைனா அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட படல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: பத்து மணி 24 மணித்துல சுகமானவரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹீரோ வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் இருந்து சுந்தர் சார். ஆகிங்களா?
0: நாம இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கட்ட பொம்மன் பாடல் சார், பிரியா பிரியா.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசி தொடர்ந்து.
1: நன்றி சார்.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

0: 10 மணி 11 மணி சுகமான ஒரு அங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியில் 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0422256111332 மற்றும் 0462256111333 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கமா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படல் வேணும்?
1: எனக்கு வந்து மறுபடியும் இந்த படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, அந்த பாட்டு வைங்க சார்.
0: நீங்கள் கேட்ட படல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நல்லதுங்க சார்.

0: 10 மணிக்கு 10 ஆறு நிமிடத்தில் சுகமான வராங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் முல்லை நகர், ஜெயக்குமார்.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: படம் வந்து

0: அந்த பாடல் வரி கவிஞர் வாலி இப்போ இளையராஜா பாடுவாரு ஜானகி கை வாலி கிளி கை வாலி கிளி மாமா அப்படின்னு பாட்டு
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
0: ரொம்ப நன்றி.

10:41 சோமான நகரங்கள் தான் கேட்டுருக்கிறீங்க. மத்தியில் 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில்

0: கருத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இடதாங்கிலிருந்து மாறி.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: உயிரே உனக்காக படத்திலிருந்து தேனூரு ராக நான் பாடு நேரம் அந்த பாடல்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: நன்றி சார்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: 10:47 சுகுமணவரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அவள் ஒரு தொடக்கதை படத்துல இருந்து என்னடி உலகம் இது எத்தனை கலர் அந்த படத்தை
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10:53 சுகமான வரங்கள் சங்க கேட்டுருக்கிறீங்க. மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேற்பாளையத்திலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு விக்ரம் வேதா படத்துலேருந்து ஆஞ்சி சாங்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ தேங்க்யூ.

0: 10:57 சுகமனவரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனையாம்பூந்தி கனகரத்தில்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்தில் இருந்துங்க, காளிதாசன் கண்ணதாசன்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். தொடர்வது திரைகானம். முதலில் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் வீரா, வியட்நாம் காலனி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் இடம்பெறுவது வீரா படத்திலிருந்து பாடல்கள்.

three.

சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேன். பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நானும் கண்டேன்னு.

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை வீரா, வியட்நாம் காலனி ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 17th of this month coincides with the 150th anniversary of Vande Mataram this year, making the occasion even more heart-stirring for every patriot. Prime Minister Narendra Modi yesterday urged countrymen to celebrate Independence Day with pride and grandeur, taking a pledge to build a Viksit Bharat. Sharing a video on a social media platform, Mr. Modi urged all to hoist the tricolour at their homes under the Har Ghar Tiranga campaign. U.S. space agency NASA has invited Indian space research organization ISRO to join its moon base program, building on the two countries' partnership under the Artemis Accords. India and U.S. have agreed to advance discussions for cooperation and open scientific data sharing under the accords. The ninth meeting of the India-U.S. Civil Space Joint Working Group was hosted by India on the 5th and 6th of this month at the ISRO headquarters in Bengaluru. In Canadian Open tennis, 19 seed Luciano Darderi of Italy will face 28 seed Brandon Nakashima of the United States in the men's singles quarterfinals in the Montreal last night. In the other quarterfinals, Spain's 20th seed Rafael Nadal will take on the 18th seed Arthur Fils of France later last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் FM கோல்டில் அடுத்திடம் பெறுவது நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் சந்திரோதயம், இருவல்லவர்கள், மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் நாம் கேட்பது சந்திரோதயம் படத்திலிருந்து பாடல்கள்.

பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க. உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தார்.

சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்க

0: following the president's assent. In Canadian Open Tennis, 19-seed Luciano Dardari of Italy will face 28-seed Brandon Nakashima of the United States in the men's singles quarterfinal in Montreal last night. In the other quarterfinals, Spain's 20th-seed Rafael Hodar will take on 18th-seed Arthur Fils of France later last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் அன்னக்கிளி பட பாடல்கள் கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த குரல்கள் எஸ் ஜானகி குழுவினர்.
2: அடி ராக்காய் மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல்காரையா தங்க

இதுவரை அன்னக்கிளி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனி காலங்களில் அவள் வசந்தம் படப்பாடல்கள். உலகிவிருக்கும் இந்த குரல்கள் வாணிஜெயராம் குழுவினர்.

இதுவரை காலங்களில் அவள் வசந்தம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டோம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மன்மத லீலை என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் இந்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: அடுத்து ஒலிக்கிருக்கும் இந்த குரல்கள் கேஜே ஜேசுதாஸ், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர்.
1: ஹலோ
2: ஹலோ.

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். கோவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ.

ஹலோ.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் கே ஜே ஜேசுதாஸ்.

0: nation seeks to give national song Vande Mataram the same statutory protection as the national anthem Jana Gana Mana. In Canadian Open Tennis, 19 seed Luciano Dardari of Italy will face 28 seed Brandon Nakashima of the United States in the men's singles quarterfinals in Montreal. In other quarterfinals, Spain's 20th seed Rafael Nadal will take on 18th seed Arthur Fils of France. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10 பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சியில் அடுத்து இனிய ராகம்.
2: அப் ஆப் சுனேங்கே உஸ்தாத் குலாம் சாதிக் கான் கா ஹிந்துஸ்தானி காயன் ராக் நட் பைரவ் கயால் விலம்பித் ஏக்தால் ஆலிரி மாயி தோசே த்ருத் தீன்தால் அப மோரி பாத்

0: आप सुन रहे थे उस्ताद गुलाम सादिक खां का गायन। आपके साथ तबले पर उस्ताद जमीर अहमद खां, हारमोनियम पर श्री वसंत कनकापुर साथ दे रहे थे।
1: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் குலாம் சாதிக் கான் அவர்களின் பாட்டு கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட் இசை கேட்க இருக்கிறோம்.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் குலாம் சாதிக் கான் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை ஆகியவை கேட்டோம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அருண் குமார். गृहमंत्री अमित

கோலேரியின் பூபதி அவர்கள் நாகஸ்வர இசை கேட்கலாம். தாதாபுரம் டிஇ மணிகண்டன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜெய ஜெய கணபதி என தொடங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வேலினை நீ நினை மனமே என்று தொடங்கும் எம்.எம். தண்டபாண தேசிகர் இயற்றியது. ஆந்தோலிகா ராகம் ரூபகதாளம்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் ஒழித்து கொண்டிருக்கும் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கோலேரி என் பூபதி அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தாதாபுரம் டிஇ மணிகண்டன் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்று ஜெப்ப காரணமே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணியர் இயற்றியது மந்தாரி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சரஸ்வதி அன்னையே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை தென்குமரி என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.

எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் பைரவி என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர்.